ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் டொரண்டோவில் நாளை ஞாயிற்றுக்கிழமை எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த மனத்தியாளத்தை அலங்கரிக்க வரும் பாடல் பாபு ஜெயகாந்தனின் பாடல் ஒன்று.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மற்ற சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0
2: தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

தினேஷ் நடித்த சண்டியன் திரைப்படத்தின் தொலை தோய்ந்த அந்த பாடல் நேரம் 8:20 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். அந்த வகையில் வெறும் அடுத்த பாடல் இதுவரை இசை தொகுப்பிலிருந்து அனிதா பாடிய பாடல்.

0: இதுவரை இசை தொகுப்புக்காக அனிதா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:25 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட். வெறும் அடுத்த பாடலுடன் திவ்யா.
1: Lend your ears to this. Yeah, Saranzeet with the beat. Dilip Varma, Psycho Ma.

0: பேரமட்டுமணி 29 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். தொண்டோழி இப்பொழுது 26 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. உடல்நிலை 34 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
1: தமிழ் செய்திகள்.
0: கனடாவில் வாகன எரிபொருட்களில் மத்திய அரசின் வரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதை வரும் ஜனவரி முதலாம் திகதி வரையாவது நீடிக்க வேண்டும் என ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் கனடிய பிரதமர் மாக்கானியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த எரிபொருள் வரிகளை நிரந்தரமாக அகற்றுவதை கவனத்தில் எடுக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் தொகுதி மறுவரையறை தொடர்பிலான தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்டம் கட்சி ஆகியவற்றின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர். திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மையம் ஆகியன இக்கூட்டத்தை புறக்கணித்துள்ளன. இலங்கையில் சிறைச்சாலைகளில் வன்முறைகள் இடம்பெற்ற நிலையில் தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமென குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அதேவேளை அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட இரண்டு தமிழ் அரசியல் கைதிகள் உண்மையிலேயே சிறையிலேயே உள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: Easy to tune பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: அணியும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297. Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
8: ஈஸ்ட் எஃப்எம்

நீருஜன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:46 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட். வெறும் பாடலுடன் சஞ்சீத் ஸ்ரீசரன்.

நேரம் 8:49 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வெறும் பாடல் அதிரன் திரைப்படத்திலிருந்து வருகின்றது.

நம்மர்கள் தயாரித்த அதிரன் திரைப்படத்தின் தொழில் இருந்த அந்த பாடல் நேரம் 8:53 நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதல் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம். முதலில் நாங்கள் கேஸ் பிரைஸை பார்த்துவிடலாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். டொரண்டோவில் இப்போ 26° செல்சியஸாக இருக்கிறது. உடனே 33° செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இரவு 17° செல்சியஸாக உள்ள 16 முன்னரே இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27° செல்சியஸும் உடனே 33 உணர இருக்கின்றோம். திங்கட்கிழமை பார்க்க போனால் அதிகூடிய வெப்பநிலையாக 26° செல்சியஸும் உடனே 35 முனரிருக்கின்றோம். 1.3 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. இதுவரை நேரமும் எமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த அத்திரணிகளுக்கும் எமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களைத் தொடர்ந்து நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களது விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உஷா மதன். நன்றி நேர்களே.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: பாட்டுக்கு
3: நாரதன்,
2: வீணைக்கு
3: வாணி,
2: அழகுக்கு
3: முருகன்,
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்,
2: வில்லுக்கு
3: வினோத்குமார்.
2: எனது வினோத்குமாரா?
3: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோலைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
6: ஸ்காபரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.
12: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
13: You're listening to your favorite FM station, 102.7 East FM. Turn it up.
14: سلام، من سمانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

دستم و بالا گرفتم تو زیافت اسیری تا تو تا

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

کنی تا نوازشت کنم، بی خودی قهر کنی غرق خواهشت کنم.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindrana Ahmed Thamseen 437-860-7002.
3: அரசங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1000 $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்புக்கு அண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக்
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 தேதி வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் சொல்யூஷன். Kiruba Tanabala Sinkam, 416-298-2777, mortgagesolutions.ca.
6: மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல்சன் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சஃப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், 102.7.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% downudan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக், பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
11: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: Rhythm 7 Entertainment, Altona Group, Valangkum. Tenisai Tendril Deva, The Ghana King, live in Toronto.
2: Meenachi, Meenachi.
1: Tenisai Tendril Deva Vudan, Srikant Deva, Manu, Anuradha Sriram, Vel Murugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Thigadhi, Sunny Kilamai Malai, 5 Manikki, 8100 Steel 7 U East, Markham Meadowville. Tenisai Tendril Deva, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
4: பிரேமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரேமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரேமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough, 416-720-7439. உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 6-284-7000 Cash Point.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4372632394 4162899993.
7: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வீட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2 பி வீட் பி, கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, Unit 3 Scarborough, Pharmacy and Mechanical Sandipil, 416-731-7044, selasi.ca.
1: All My Blinds, சகலவிதமான blinds மற்றும் draperiesஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, Unit 15, ஸ்கார்போரோ, 416-841-5301, 416-841-5301.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.

0: பாட்டுக்குறிப்பன்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி விட்பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டி

0: ஏற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட். இப்போது ஹாமில்டன், நியாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட ஜிடிஏ பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
1: ஹைஃபை பார்பர்ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
2: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 4164628212. Some condition apply.
3: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா, 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
4: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் அண்ட் Solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வேல்யூவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion licensed builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
9: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlytaste.com.
10: The one and only Weekend Wonder, Weekend East FM.
11: Where are you?
10: Weekend East FM, 102.7. Weekend East FM,
12: the greatest radio station.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே.
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7004
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
1: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petruttharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email oodaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656-416-908-5656.
8: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: and only Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
6: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862, 4169973862, அல்லது 416-754-8881.
7: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B விட்பி, கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
8: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்,
9: என்னது
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599. ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2-wheel டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX 2-wheel டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
10: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, Unit 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. selasi.ca.
11: என்றும் இசையுடன்
12: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
11: 102.7.
13: நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் 9 மணி வரையில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம்க்கான தொடர்பு இலக்கம் 416-8241-2121, 416-824-1212. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கினூடாக நீங்கள் அணிந்து கொள்ளலாம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்பது எங்களுடைய முகவரி. யூடியூபிலூடாக அணிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எங்களுடைய மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நாளில் வந்து பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சூரியோதயம் காலை 6:15 இடம்பெற்றிருந்தது. சூரிய அஸ்தமனத்தினை 8:29 நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லோருக்குமே இந்த நாள் அழகான நாளாக அமையணும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு பாஹினி சோபாத சுந்தரம். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரலாற்றில் நிறையவே விடயங்கள் இடம்பெற்று இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அத்தோடு வாகன போக்குவரத்து நிலைமைகளையும் பார்க்க போகின்றோம். 19°C ட்ரோனோ 23 ஒழித்துக்கொண்டு உணரப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த வார விடுமுறையும் கூட GTA பெரும்பாகத்தில் அக்கச்சக்கமான கோடைகால நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. இன்றைக்கு சிறப்பான காலநிலையோடு கூடிய நாள் கூட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து மீ ஸ்டெஃபமோடு இணைந்திருங்கள்.

அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம். 9:18 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. காலநிலை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலநிலை. ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரையில் 29 டிகிரி செல்சியஸ், மிக மிக மெதுவான முகில் கூட்டம், அழகான தெளிவான காலநிலையை என்று நீங்கள் பார்க்கலாம். அதிகூடிய வெப்பநிலையாக 29 இருந்தாலும் உணர்நிலை 32 இருக்கப் போகின்றது. இன்று மாலை வரையிலும் கூட இந்த அழகான காலநிலை தொடர்ச்சியாக உங்களுக்கு இருக்கப் போகின்றது. இந்த கோடை காலத்தில் நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அதுக்கு சிறப்பான ஒரு நாள். நள்ளிரவை தாண்டி மழைக்குரிய சாத்தியக்கூறுகள், இடியுடன் கூடிய மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மீளவும் நாளையும் கூட தெளிவான காலநிலையுடன் கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கப் போகின்றது. திங்கட்கிழமை பிரதானமாக சூரிய வெளிச்சத்துடன் கூடிய நாளாக இருக்கும். உணர்நிலை 30 இருக்கப் போகின்றது. நாங்கள் அடிக்கடி சொல்ற விஷயம்தான், நிறைய நிறைய நீர் அருந்துங்கள், இது வந்து அதுக்குரிய காலம்தான். வாகன எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் நேற்றைய நாளோடு ஒப்பிடும் பொழுது இன்று எரிபொருளின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாளையும் அதே விலையோடு தான் போகப்போது. பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சராசரியாக லிட்டர் ஒன்றுக்கு 164.9% உங்களால் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான பெருந்தெருக்களில் சுமூகமான முறையில் வாகன போக்குவரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றன. வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள். ஆகஸ்ட் மாதம் 9 எங்களுடைய வரலாற்றை திரும்பி பார்த்தால் நிறையவே விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. உலக பழங்குடியினர் தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் த வேர்ல்ட்ஸ் இண்டிஜீனியஸ் பீப்புள், அவர்களுடைய தினமாக இருக்கின்றது. உலகம் முழுவதும் உள்ள பழங்குடியின மக்களின் உரிமைகள், மொழிகள், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை எடுத்துரைக்கும் நாளாக ஐக்கிய நாடுகள் சபையினால் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 9 வந்து கடைபிடிக்கப்படுகின்றது. 1982 இது ஆரம்பிக்கப்பட்டது. ஏனென்றால் அன்றைக்குத்தான் ஆகஸ்ட் 9 பழங்குடியினர் தொடர்பான பணிக்குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றதை நினைவு கூறுவதற்காக இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதேபோல் ஜப்பானினுடைய நாகசாகி நகரத்தின் மீது அணுகுண்டு வீசப்பட்ட நாளும் இதே நாள் தான், 1945 ஆகஸ்ட் 9. இரண்டாம் உலகப்போரை பொறுத்தவரையில் வந்து மிக துயரமான நிகழ்வுகளில் ஒன்றாக இதனை நினைவு கூறுவது வழமை. இன்று உலகம் முழுவதும் அணு ஆயுதமற்ற உலகம் மற்றும் அமைதியின் அவசியம் பேசப்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கின்றது. கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேருக்கு புத்தகங்கள் பிடிக்கும். புத்தக பிரியர்களுக்குரிய நாள் கூட இன்றைக்கு தான், புக் லவர்ஸ் டே ஆகஸ்ட் 9 தான் கொண்டாடப்படுகின்றது. ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து படிப்பது, குழந்தைகளிடம் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பது போன்றவற்றை நினைவூட்டுகின்ற நாள். ஒரு முன்னொரு காலத்தில் வந்து இந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் வர்றதுக்கு முன்னால், அல்லது இந்த இணையம் வந்து இவ்வளவு பரவலாக பயன்படுத்தப்படுவதற்கு முன்னர், ஒரு தகவலை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் புத்தகங்கள் மூலமாகத்தான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அறிந்து கொள்கிற வேகம் வந்து மிக மிக மெதுவாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு புக்கை போய் எடுக்கணும், அதை வாசிக்கணும், வாசிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும், அதில் நீங்கள் தேடுற விஷயம் எங்கேன்னு பார்த்து அதை நீங்கள் படிக்கணும். ஆனால் இப்போ இணையம் மற்றது சட்ஜிபிஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு எல்லாமே வந்தபடியால் நீங்கள் கேட்குற கேள்விக்குரிய பதில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்குது. இதால் எங்களோட அறிவு வந்து எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்குதான்னு சொன்னால் நிச்சயம் ஓரளவு வளர்ந்துருக்குது, ஆனால் நெச்ச அளவுக்கு வளரையில். அதற்கு முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால், இந்த புத்தகம் படிக்கும் பொழுது நாங்கள் புத்தகத்தை மாத்திரம் படிப்பது கிடையாது, அந்த தகவலை அறிவது மாத்திரமல்ல, உங்களை அறியாமலே ஒரு ஃபோக்கஸ் உண்டு வருது. அதாவது ஒரு ஒரு விடயத்தை ஒரு நேரத்தில் உங்களால் நிதானமாக ஃபாலோ பண்ண முடியுது, கடைபிடிக்க முடியுது, உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இந்த புத்தகங்கள்கிட்ட காலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்ற இந்த நேரத்தில் குழந்தைகள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், வயதானவர்கள் மத்தியிலும் கூட இந்த ஃபோக்கஸ் வந்து குறைவடையுது. ஒரு இடத்துல ஒரு நிலையான ஒரு கடமையை வந்து செய்யக்கூடியதாக இருப்பது கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸை வந்து நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் புத்தகங்களை படிக்கிறது உங்களுக்கு அதுக்கு உதவியாக இருக்கும். இந்த நாளினுடைய சிறப்பம்சங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். இந்த நாளுக்காக ஒரு அழகான சிந்தனையும் கூட உங்களுக்காக காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக்கொண்டு இருக்கின்றது.

உதயா திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை உங்களுக்கு தந்திருந்தோம். 9:28 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. சிட்டி ஆஃப் ஜோனோ பல விடயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக 5வது மாதமாக ஜிடிஏ பெரும்பாகத்தை பொறுத்தவரையில் வீடு விற்பனை வந்து உயர்வடைந்து வந்துகிட்டு இருக்கின்றது. ஜூலை மாதத்திலும் கூட இது அதிகரித்திருக்கின்றது. இதன் மூலம் தொடர்ந்து 5வது மாதமாக ஜிடிஏ ஹோம் சேல்ஸ் உயர்ந்துள்ளன என ட்ரோனோ ரீஜனல் ரியல் எஸ்டேட் போர்டு தரவுகள் தெரிவிக்கின்றன. சமீப மாதங்களில் வீட்டு சந்தையில் வாங்குபவர்களின் செயல்பாடு படிப்படியாக அதிகரிப்பதற்கான அறிகுறியாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. இந்த வார இறுதியும் கூட நாங்கள் சொன்ன மாதிரி கோடைகால நிகழ்வுகள் எக்கச்சக்கமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழ் டே ஃபெஸ்ட் இடம்பெறுகின்றது. அதே போல் டேஸ்ட் ஆஃப் டான்ஃபோர்ட் த்ரோனோவில் மிக பிரபலமான கோடைகால ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்களில் இதுவும் ஒன்று. ட்ரோனோ மக்கள் இதால் பயங்கர உற்சாகமாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல வேணும். நேற்றைய நாளை விட இன்று காலநிலை இன்னமும் சிறப்பாக இருக்கும் என்பதன் காரணமாக இன்னும் அதிகமாக மக்கள் வெளியே நடமாடுவார்கள் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. ஃபீஃபா வேர்ல்ட் கப் ட்ரோனோ முடிவடைந்த நிலையில் அது தொடர்பான தரவுகள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. ட்ரோனோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்ற 6 போட்டிகளுக்கு சுமார் 2,50,000 ரசிகர்கள் சென்றிருக்கின்றார்கள். அதேபோல் ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் ட்ரோனோ நிகழ்ச்சிகளுக்கும் 23 நாட்களில் 3.5 லட்சத்துக்கும் அதிகமானோர் வந்திருக்கின்றார்கள். நேத்தன் பிலிப்ஸ் கியாரில் நடைபெற்ற போட்டி ஒளிபரப்புகளையும் கிட்டத்தட்ட 60,600 பேர் நேரில் சென்று பார்த்திருக்கின்றார்கள். மொத்தத்தில் ட்ரோனோவை பொறுத்தவரையில் ஹவுசிங் முதல் ஹோம் சேல்ஸ் வரைக்கும் பொருளாதார செய்திகள் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது. கோடைகால விழாக்களும் நகரத்தையும் கலகலப்பாக வைத்திருக்கின்றன. வளமை போல இன்றைக்கும் நாங்கள் உங்களுக்காக ஒரு சிந்தனையை கொண்டு வந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்நாளில் வந்து நாங்கள் நிறைய நபர்களை பார்த்துருப்போம். நிறைய பேர் எங்களுடைய நண்பர்களாக இருப்பார்கள். இப்போ நண்பர்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கே நிறைய கேட்டகரி வச்சுருப்போம். நிறைய பேர் வந்து எங்கேயாவது பார்த்தா நாங்கள் கதைக்கிற நண்பர்களாக இருப்பாங்க, அல்லது உறவினர்களாக இருப்பாங்க. சில பேர் வந்து எங்களோட பயங்கர க்ளோஸாக இருப்பாங்க. எங்களுடைய நாளாந்த நடவடிக்கை என்னன்னு சொல்லி அவங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட நண்பர் என்பதற்கு வந்து இப்போ 4 வகையான நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில நண்பர்கள் வந்து இந்த பட்டாம்பூச்சி, அதாவது பட்டர்ஃப்ளை, அவர்களை போன்றவர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்துட்டே போவாங்க. அவங்க எங்கே போனாலும் பயங்கர ஈஸியாக கலந்து விடுவாங்க. ஆனால் அதே மாதிரி அவ்வளோத்துக்கு ஆழமான நட்பை அவர்கள் எதிர்பார்ப்பதும் கிடையாது. அதாவது எங்கேயாவது யாரையாவது சந்தித்தா சிரித்து கதைப்பாங்க, ஜோக்கடிப்பாங்க, அதுக்கு பிறகு அவங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இன்னும் சில நண்பர்கள் வந்து வால் ஃப்ளவர், அதாவது இந்த சுவரில் இருக்கிற பூ மாதிரி, அதிகமாக தங்களை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள், மிக மிக அமைதியாக இருப்பார்கள். ஆனால் ஒருவரை நம்பிவிட்டால் மிகவும் உண்மையான நண்பராக இருப்பார்கள். இன்னும் சில நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் ஃபயர் ஃப்ளை மாதிரி, அவர்கள் இருக்கும் இடத்துல ஒரு ஒளி இருக்கும், சிரிப்பு, உற்சாகம், சந்திப்பு, செலிப்ரேஷன் என்று எல்லாம் இருக்கும். சாதாரண நாளை கூட அழகாக மாற்றுவார்கள். அடிக்கடி தங்களுடைய நண்பர்களை ஒன்றாக இணைத்து வைத்திருக்க இவர்கள் நினைப்பார்கள். இன்னும் சிலர் வந்து எவர்கிரீன் மாதிரி, காலங்கள் மாறினாலும் அவர்களின் நட்பு மாறுவதில்லை. சில பேருக்கு இந்த ஸ்கூல்ல இருந்தே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இப்போ கூட அவங்களோட பல மாதங்கள் பேசாமல் இருந்தாலும் மீண்டும் பேசும் பொழுது அந்த கேப் இல்லையே என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே நாங்கள் எல்லாரும் நண்பர்கள் தானே என்று நீங்கள் சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஒவ்வொரு விதமான நண்பராக இருப்பீர்கள். சில பேருக்கு பட்டர்ஃப்ளை ஃப்ரெண்டாக இருப்பீர்கள், சில பேருக்கு அந்த வால் ஃப்ளவராக இருப்பீர்கள், சில பேருக்கு எவர்கிரீனாக இருப்பீர்கள், சில பேருக்கு ஃபயர்ஃப்ளையாக இருப்பீர்கள். அதே போல் உங்களுக்கும் நண்பர்கள் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. இதில் சரி பிள்ளையண்டு எதுவுமே இருக்காது. எல்லா நண்பருமே நல்ல நண்பர் தான். இதால் நீங்கள் ஒரு விதமான நண்பரோடு ஒருவரோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை மாற்ற வேண்டியதும் கூட இல்லை. அன்பாக இருப்பதை குறைத்து கொள்ளவும் தேவையில்லை. எல்லோருக்கும் எங்களுடைய எவர்கிரீன் அளவிலான அன்பையும் நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டியது இல்லை. யார் உங்களுக்கு எவர்கிரீனாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் எவர்கிரீனாக இருந்தால் போதும். சிலர் நம் வாழ்க்கையில் பட்டர்ஃப்ளையாக இருக்கலாம், ஃபயர்ஃப்ளையாக இருக்கலாம், மிக சிலர் தான் எவர்கிரீனாக இருப்பார்கள். அது கூட பரவாயில்லை தான். வாழ்க்கையின் அழகு எல்லா நட்புகளையும் நிரந்தரமாக்குவதில் கிடையாது, எந்த நட்பு எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. இப்படி ஒரு லெக்சரை நாங்கள் உங்களுக்கு தந்தபடியால் நீங்களே உங்களுக்கு கேளுங்க, நீங்கள் எந்த வகையான நண்பர்? நீங்கள் பட்டர்ஃப்ளையா, வால் ஃப்ளவரா, ஃபயர்ஃப்ளையா, அல்லது எவர்கிரீனா? யோசிச்சுட்டே இருங்க. பாட்டு வருது. இது 12B திரைப்படத்தில் இருந்து. மணிக்கம் வசூல் ராஜா MBBS இருந்து

0: இசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
2: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
3: 7975 0707. வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் காரிகள் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
0: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

9:47 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 21 டிகிரி செல்சியஸில் ட்ரோனோ 25 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். படிப்படியா வெப்பநிலை அதிகரிச்சுட்டே போகுது. இந்த நேரத்தில் நாங்கள் இந்தியா தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இந்தியா மற்றும் சீனா இடையே நடைபெற்ற சமீபத்திய பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு முன்னேற வேண்டும் என்றால் எல்லைப்பகுதிகளில் அமைதியும் நிலைத்தன்மையும் அவசியம் என இந்தியா தெரிவித்திருக்கின்றது. வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவை மேம்படுத்துவதற்கும் எல்லை பிரச்சினைகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் எனவும் வலியுறுத்தப்பட்டு இருக்கின்றது. இந்நிலையில் சோலர் பேனல் தயாரிப்பில் முக்கியமான பாலிசிலிகான் உற்பத்தியை இந்தியாவிலேயே அதிகரிக்க அரசு ஊக்கத்தொகை திட்டங்களை பரிசீலித்து வருகிறது. தற்போது சீனாவை அதிகமாக சார்ந்திருக்கும் இந்த சோலர் சப்ளை செயினை உள்நாட்டில் வலுப்படுத்துவது இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மதுபான விற்பனையை குறைக்கும் நடவடிக்கையாக 717 அரசு டாஸ்மாக் கடைகளை மூடும் உத்தரவு இந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டு உள்ளது. இது மாநிலத்தின் அரசு மதுபான கடைகளில் சுமார் 15% என்றும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்திய விமானப்படையின் ஃபைட்டர் காம்பேட் லீடர் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த முதல் பெண் விமானியாக பவானா காந்த் சாதனையை படைத்திருக்கின்றார். இந்திய பாதுகாப்புத் துறையில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதை காட்டும் முக்கிய முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகின்றது. இந்திய செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். 9:49 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். 9 மணி வரையில் உங்கள் இஸ்டெஃபமில் தமிழ் நேரலை ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060. You are in good hands with Allstate.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 4168210462 4162 8212 0462. Some condition apply.
2: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

10:03 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். புதிய மனத்தியாளத்துக்குள் நுழைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் இஸ்டெஃபமில் இரவு 9 மணி வரையில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகள முடியும். இஸ்டெஃபமுக்கான தொடர்பு இலக்கம் 416-8241-2121. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி istfm102.7@gmail.com. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கினூடாக இஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃப்எம் 102.7 என்ற முகவரியினூடாக நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய காணொலிகளையும் பார்த்து மகிழ முடியும். August 9 ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 21 டிகிரி செல்சியஸில் ட்ரோனோ 25 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று அதை கூடிய வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 30 அதிகமாக இருக்கப் போகின்றது. 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உணர்நிலை இருக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டு இருக்கின்றது. இன்று நள்ளிரவு இடியுடன் கூடிய மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான பெருந்தெருக்களில் சுமூகமான முறையில் வாகன போக்குவரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. டவுன் டவுன் பகுதியில் நிறைய தெருவிழாக்கள் இடம்பெறுவதன் காரணமாக வாகன போக்குவரத்துகள் நிறைய வீதிகளில் முடக்கப்பட்டிருக்கின்றன. டேஸ்ட் ஆஃப் டான்போர்த் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சென்டேனியல் பார்க்கில் ஜர்க் ஃபெஸ்ட் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தமிழர் திருவிழா கூட இடம்பெறுகின்றது. மார்க்கம் ரோடை பொறுத்தவரையில் வாகனங்களை செலுத்தும் பொழுது மிக மிக அவதானமாக செலுத்துங்கள். வாகன எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் எரிபொருளின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சராசரியாக

164.9% எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு சிந்தனையை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். உங்களோடு பழகுகின்ற நபர்களில் எவ்வளோ வித்தியாசமான கேட்டகரிஸ் நாங்கள் வச்சுருப்போம். சில பேரோட க்ளோஸாக இருப்போம், சில பேரோட அளவாக நாங்கள் பழகுவோம். எப்போவது அவங்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நண்பர்களை பொறுத்தவரையிலும் கூட 4 வகையான நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது வகை எப்படின்னு சொன்னால் பட்டாம்பூச்சி போல். இவங்க வந்து பயங்கர பாசிட்டிவாக இருப்பாங்க, ஆனால் எல்லோரோடையும் எளிதில் பழகக்கூடியவராக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஆழமான நட்பினை அவர்கள் உருவாக்குவது கிடையாது. இன்னும் சில பேர் வால் ஃப்ளவராக இருப்பார்கள். மிக மிக அமைதியாக இருப்பார்கள், அதிகமாக தங்களை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஆனால் தங்களுக்கென்று ஒரு நண்பர் வந்துவிட்டால் மிக உண்மையாக அவர்களுக்கு நண்பராக இருப்பார்கள். அடிக்கடி அவங்களுக்கெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு வகையில் அவர்கள் நண்பர் என்று சொல்லி இவங்க அடையாளப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த நண்பருக்கு உண்மையாக இருப்பார்கள். சில நண்பர்கள் ஃபயர்ஃப்ளை மாதிரி எங்கே போனாலும் அந்த இடத்தை வந்து மகிழ்ச்சி உற்சாகம் சிரிப்போடு வைத்திருப்பார்கள். அடிக்கடி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அடிக்கடி ஹோஸ்டிங் செய்வாங்க. நிறைய நண்பர்களை இணைத்து வைத்திருப்பதில் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். சாதாரண ஒரு நாளை கூட அழகாக மாற்றக்கூடியவர்கள் அவர்கள். இன்னும் சில நண்பர்கள் எவர்கிரீன் மாதிரி, நாங்கள் அடிக்கடி அவங்களோட டச்சில் இல்லாட்டிலும் எத்தனையோ வருடங்கள் பேசாமல் இருந்தாலும் கூட அவர்களை மீளவும் சந்தித்து பேசும் பொழுது அந்த இடையில போன வருடங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். உங்களோடு தொடர்ந்தும் பயணிக்கும் நண்பர்களாக இவர்கள் இருப்பார்கள். நிறைய பேருக்கு இப்போ கூட பாடசாலை நண்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆனால் இதன் மூலம் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், எல்லோருக்கும் நீங்கள் எவர்கிரீனாக இருக்கணும், எல்லோருக்கும் நீங்கள் ஃபயர்ஃப்ளையாக இருக்கணும் என்று எந்த ஒரு தேவையும் இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் நிதானமாக நீங்கள் யோசித்து உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய நண்பர்கள் உங்களோடு எப்படி இருக்கிறாங்க, அதே அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு அந்த எஃபர்ட்டை போடுறீங்களா என்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எல்லோருக்குமே நாங்கள் எங்களுடைய முழுமையான அன்பையும் நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்காக அவர்களை நீங்கள் உதாசீனப்படுத்த தேவையில்லை. ஆனால் யாருக்கு எவ்வளோத்துக்கு நாங்கள் எஃபர்ட் போடணும் என்றதை அறிந்து கொள்றதுக்கு இது உதவியாக இருக்கும். ஆகவே ஒரு கேள்வியோடு நாங்களும் கடந்த மனத்தியாலத்தை முடித்திருந்தோம். நீங்கள் எந்த வகையான நண்பர், பட்டர்ஃப்ளையா, வால் ஃப்ளவரா, ஃபயர்ஃப்ளையா அல்லது எவர்கிரீனா என்பதை சிந்தியுங்கள். 10:07 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல் இது திருட்டு பயலே திரைப்படத்தில் இருந்து.

10:12 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்டு கோயின், தங்க சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். 1 வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓர்டர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை. அத்துடன் கோல்டு கோயின் அன்பளிப்பு. இப்போது $2,500 மேல் நகை வாங்கும்போது ஆவுடி 2026 A3 காரினை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-909-0499

0: பாட்டு நாலு விஷயம்
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
0: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128, 416-835-4128.
0: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
5: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656
6: Ideal Dreams Entertainment and Maja Varangam Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
7: Weekend, weekend, East FM 102.7.

பத்து மணி 28 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விழிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. இலங்கை செய்திகளை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். 2026 கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் இன்று August 9 நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 2723 பரீட்சை நிலையங்களில் இன்று காலை இலங்கை நேரப்படி பரீட்சைகள் இடம்பெற்று இருக்கின்றன. இதனை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பெய்த கடும் மழையால் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. குறைந்தது 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சுமார் 3500 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். சில பள்ளிகளும் கூட தற்காலிகமாக மூடப்பட்டு இருக்கின்றன. நாளை முதல் உயர்தர பரீட்சை ஆரம்பமாக இருக்கின்றது. GCE அட்வான்ஸ் லெவல் பரீட்சை August 10 ஆரம்பித்து September 5 நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் 2532 பரீட்சை நிலையங்களில் 372310 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்றார்கள். இலங்கையின் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளுக்கான பதவிக்காலத்தை 2 நீட்டிக்கும் அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. நாட்டில் 1 மில்லியனுக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் நீதித்துறையின் பணிச்சுமையை குறைப்பதும் இதன் நோக்கங்களில் ஒன்றாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. பத்து மணி 29 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஒழிக்கின்றது பாடல் இது தகுடி திரைப்படத்தில் இருந்து.

0: 10:34 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழர் நாள் நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களை இப்பொழுது அறிய இருக்கின்றோம்.
1: தமிழர் நாள் திருவிழா மாபரோவிலே கோலாகலமாக இன்றைய நாளும் இரண்டாவது நிறைவு நாளாக தொடர இருக்கின்றது. இப்பவே அதற்கான ஆயத்த கட்ட பணிகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. ஒரு மாசம் பிரதான வீதியிலே பாஸ்மோருக்கும் மெக்னிக்கலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. முற்றிலும் அனுமதி இலவசமான ஒரு நிகழ்வு தான். இன்றைக்கு நிறைவு நாள் இரண்டாவது நாளாக இடம்பெற போகிறது. இப்போது பாத்தீங்கன்னா பிற்பகல் வேளையிலேயே கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. இரண்டாவது மேடையிலே நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. மாலை வேளையில் பிரதான மேடையிலே, அதாவது மெக்னிக்கலுக்கு அருகே இருக்கின்ற மேடையிலே வந்து தென்னிந்திய பிரபல பாடகர் உன்னிகிருஷ்ணனும் பங்கு பற்றியிருந்த தெரிந்த ஒரு விஷயம். அவரோட அணு ஆனந்த், அது மாத்திரமல்ல ஹர்ஷவர்தன் உட்பட எங்களுடைய எங்கடப்படிகள் வாகிசன் குழுவினர், அது மாத்திரமல்லாமல் ஏராளமான லோக்கல் ஆர்டிஸ்டும் குறிப்பாக நாவ் 47 போன்றோர் எல்லாம் இணைந்து இன்றைக்கும் நிகழ்வு களைகட்ட இருக்கின்றது. உணவு சாவடிகள், வர்த்தக சாவடிகள் இப்படி என்று சொல்லி சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் என்று எக்கச்சக்க நிகழ்வுகளோடு இன்றைய நாளும் தயாராகின்றது தமிழர் நாள்.
2: ஆமாம், கூறியபடியே மாக்கம் ரோட் பாஸ்மோர் அவென்யூவுக்கும் மெக்னிக்கல் சந்திப்புக்கும் இடையிலே நேற்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். இன்று இறுதி நாள் நிகழ்வாக தொடர்ந்து தொடர இருக்கின்றது. நேற்று முழுவதும் கூட குடும்பம் குடும்பமாக மக்கள் திரண்டு வந்து தமிழர் பண்பாடாகட்டும், கலை, உணவு என பல்வேறு அனுபவங்களை வந்து ரசித்திருந்த நிலையும் அதன் தொடர்ச்சியான நாளாக இன்றும் கூட களைகட்ட இருக்கின்றது. ஆயத்த பணிகள் இப்பொழுதே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இன்றும் கூட பல்வேறு சுவையான உணவு சாவடிகளாகட்டும், சிறு தொழில் மற்றும் வணிக சாவடிகள், அது மட்டுமல்லாமல் விசேடமாக குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்களுக்கான சாவடிகள் என பல வகையான சாவடிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கூட குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கான பவுன்சி காசில் கூட மாலை வேளையில் தயாராக இருக்க போகின்றது. நீங்கள் நேரத்துல வந்து நீங்கள் நேற்று ஒருவேளை தவற விட்டிருந்தாலும் கூட இன்றைய நாளை வந்து நீங்கள் இங்கே வந்து எங்களுடன் சேர்ந்து தமிழர் நாளில் மிக சிறப்பாக கொண்டாடலாம். அனுமதி இலவசம், நேரில் வரலாம். மாக்கம் ரோட் பாஸ்மோர் அவென்யூக்கும் மெக்னிக்கல் சந்திப்புக்கும் இடையில் தமிழர் நாள் அனுமதி முற்றிலும் இலவசம்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
5: 416-461-6401.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM business.ca.
7: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

எஸ்எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. இந்த பாடலோடு வீக்கெண்ட் விடிஞ்சாச்சும் கூட நிறைவுக்கு வருகின்றது. மீளவும் உங்களுக்காக வரும் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழிக்க காத்திருக்கின்றது. ஆனால் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க. தொடர்ந்தும் 9 மணி வரையில் உங்கள் இஸ்எஃப்எம்மில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலியகத்தில் கோகுலன் மற்றும் சஹானா. எங்களோடு இணைந்து பயணித்த எல்லா நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாகினி சிவபாத சுந்தரம். பாதுகாப்பாக இருங்கள் மகிழ்ந்திருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காம்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசின?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுங்க.
3: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்.
4: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
5: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
6: அதிரடி காட்சிகள்,
5: கண் கலங்க வைத்த திரை காட்சிகள்,
6: மனுத்தியால கேள்வி,
5: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
7: Kill them with your success, bury them with your smile.
8: நன்றி பாகினி. நீர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். வணக்கம் சஹனா.
9: வணக்கம் கோகுலன், எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நானும் நலமா இருக்கிறேன்.
8: அதே நலம், அதே உற்சாகத்தோடு நீங்களும் எங்களோடு இரண்டு மணித்தியாலம் இணைந்திருக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது மலர்ந்திருக்கின்றது. 23 டிகிரி செல்சியஸ், 27 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு பொழுதாக இந்த பொழுது காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் பகல் பொழுது 27 டிகிரி செல்சியஸ், மாலை பொழுது 25, இரவு பொழுது 19 டிகிரி செல்சியஸாக காணப்படுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை பகல் பொழுது 32 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது, மாலை பொழுது 31, இரவு பொழுது 20 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படும். நாளை நாள் அதிகூடிய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். நாளை நாள் மழைக்கான வாய்ப்பும் தென்படுகின்றது.
9: தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாகவும் உங்களுடைய போனில் ஆப்பாக கூட டவுன்லோட் செய்து உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில்
8: மாற்றங்களும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாங்களும் வலிமை போன்று ஞாயிற்றுக்கிழமை ரெட் கார்பெட் என்று சொல்கின்ற பொழுது இன்றைய நாளும் ரெட் கார்பெட் உங்களோடு ஒரு மணி வரை இணைந்திருக்கப் போகின்றது. வலிமையாக இடம் பிடிக்கின்ற அத்தனை விடயங்களும் இன்றைய நாளும் காத்திருக்கின்றது. இன்றைய நாளின் பிரபலம் யார் என்று பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு நடிகை என்று சொல்லலாம். 2000 ஆரம்பம் பிற்பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு படங்களை தந்த மிக முக்கியமான ஒரு கதாநாயகியோடு தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கப் போகின்றது. அவர் யார் என்றதை வலிமை போன்று கேட்டறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
10: நெய் குழந்தை மாதிரி செம்மையா இருக்கீங்க, உங்களுக்கு பாய்

0: அந்த பாடல்களும் சரி, அதில் வந்த காட்சிகளும் சரி கண்டுபிடித்திருக்கக்கூடியதாக இருக்கும். யார் இன்று நாளின் பிரபலம் என்று பார்த்தீங்கன்னா,
1: நடிகை ஹன்சிகா மோத்வானி ஸ்பெஷல் ரெட் கார்பெட்டாக தான் இன்றைய நாள் நிகழ்ச்சியை நாங்களும் எடுத்து வர இருக்கின்றோம். இந்திய திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக

0: இருந்தார். பின்னர் தென்னிந்திய திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தவர்தான் ஹன்சிகா மோத்வானி. தனது வசீகரமான புன்னகையாலும் துடிப்பான நடிப்பாலும் ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர் என்று கூட கூறிக்கொள்ளலாம்.
1: வணிக ரீதியான பல வெற்றி படங்களை தந்து கொண்டவர். ரசிக்கின்ற படங்கள் என்று வருகின்ற பொழுது கூடுதலான படங்கள் அண்மை காலங்களிலும் சரி, அதன் முன்பு அவர் அறிமுகமாகிய காலங்களிலும் சரி, நிறைய படங்கள் வெளியாகி இருக்கின்றது. எப்படி இந்திய திரையுலகில் கூடுதலாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கொண்டாரா, தென்னிந்திய திரை உலகம் என்று வருகின்ற பொழுது கதாநாயகியாக கூடுதலாக கொண்டாடப்பட்ட ஒருவர் தான் நாங்களும் இன்றைய நாளில் இணைந்திருக்கின்றோம். ஹன்சிகா என்று சொல்கின்ற பொழுது பல முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து நிறைய படங்கள் இருக்கின்றது. அதில் இடம்பெற்ற இனிமையான பாடல்களும் அவரை விடயங்களும் இன்றைய நாளில் உங்களை மகிழ்வித்துக் கொள்ள காத்திருக்கின்றன. ஒரு மணி வரை நீங்களும் எங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: தொடர்ந்து
1: ஒரு மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இந்த பொழுதில் தமிழர் நாள் 2026 பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம்.
2: நேற்று கோலாகலமாக ஆரம்பித்து மக்களின் மாபெரும் வரவேற்போடு சிறப்பாக நடைபெற்ற தமிழர் நாள், அதன் இறுதி நாள் கொண்டாட்டமாக இன்றும் தொடர்ந்து நடைபெறுகின்றது. மார்க்கம் ரோட் பால்மோர் அவென்யூவுக்கும் மெக்னிக்கல் சந்திப்புக்கும் இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளுக்கான ஆயத்த பணிகள் கூட ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடமே வந்து மீண்டும் பழைய மாதிரி களை கட்டப் போகின்றது. உங்கள் குடும்பத்தோடு வந்து மகிழ்வதற்கு இன்றும் கூட ஏராளமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. கனேடிய கலைஞர்களின் சிறப்பு நிகழ்ச்சிகள், அதாவது குழந்தைகளின் அழகான கலை நிகழ்ச்சிகள் என மேடை நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் நடைபெறப் போகின்றது. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கான பவுன்சி காசல் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் கூட மாலையில் இடம்பெற இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க வணிக சாவடிகள், இன்னொரு புறமாக உணவு சாவடிகள், உங்களை கவருகின்ற பல விற்பனை சாவடிகள் கூட இடம்பெற காத்து கொண்டிருக்கின்றது. ஐஸ்கிரீம் ட்ரக் அண்டு பல வகையான சாவடிகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மாலையில் நடைபெற இருக்கின்ற அந்த மியூசிக்கல் ஷோ தான். நீங்களும் நேரடியாக வரலாம். நேற்று வந்திருந்தாலும் பரவாயில்லை, நேற்று வர முடியாமல் போயிருந்தாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக இன்றைக்கும் குடும்பத்தோடு வந்து இன்றைய நாளை வந்து நீங்கள் குதூகலமாக பயன்படுத்தி செல்லலாம்.
3: அதே போன்று அனுமதியும் இலவசமாக இருக்க போகிறது. இரண்டாவது நிறைவு நாள் இங்கே நேரடியாக வரும்போது வலிமையான உணவு சாவடிகளாகட்டும், அதே போன்று வட்ட சாவடிகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் கொண்ட சாவடிகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. கலை நிகழ்ச்சிகளும் இடைவிடாது இடம்பெற காத்திருக்கின்றன. பிற்பகல்ல இருந்து மாலை வேளையில் தென்னிந்திய பாடகர்கள் உட்பட எங்களுடைய பாடகர்கள், அதே போன்று எங்கடப்படிகள் வாயிசன் குழுவினர், அது மாத்திரமல்லாமல் உள்ளூர் பாடகர்கள், அதே வழியில் NAV 47 அவருடைய நிகழ்ச்சி கூட காத்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல பூசன் சொல்லி பார்க்கையில் ஒவ்வொரு சேவைகள் தொடர்பாக கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சட்ட சேவைகளாகட்டும், கல்வி சேவைகள் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக நீங்கள் இங்கே வரும்போது நேரடியாக அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்க போகிறது. இரண்டாவது நிறைவு நாளாக இன்றைய நாள் தமிழர் நாள் திருவிழா வந்து கோலாகலமாக இடம்பெற காத்திருக்கின்றது. நேற்று தவறவிட்டவர்கள் இன்றைக்கு சிறந்த ஒரு காலநிலை கூட, நேற்று மழை வந்து போயிருந்தா கூட இன்றைக்கு சிறந்த காலநிலை, ஆகவே இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். தமிழர் நாள் திருவிழா மாக்கம் வீதியிலே மெக்னிக்கலுக்கும் பாஸ்மோருக்கும் இடையில் 2026 ஆண்டிற்கான நிகழ்வு இடம்பெறுகின்றது.

0: மூக்கு மொழகா மூக்குத்தி கடுகா கணிந்த காய்த்தாட்டம் நீதானா.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
2: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
5: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்க.
10: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
9: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
11: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: FM 102 தசமகளினூடாக இணைந்திருக்கின்றோம். நேரம் 11:27, ஒரு மணி வரை நீங்களும் ஹன்சிகா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.
1: இந்த பொழுதில் ஆயிஷா சில்க் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: ஆயிஷா சில்க் தமது 4th year anniversary முன்னிட்டு வழங்கும் மெகா சேல் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 15,000 சதுர அடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான காட்சியறையாக ஆயிஷா சில்க் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. July 31 ஆரம்பிக்கப்பட்ட இந்த மெகா சேலில் 30% தொடக்கம் 40% வரையிலான ஆஃபை நீங்கள் அனைத்து ஆடைகளுக்கும் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த மெகா சேலானது September 7 வரை உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றது. ஆயிஷா சில்க்ஸில் ஏராளமான புத்தம் புதிய நவநாகரிக ஆடைகள் வருகை தந்திருக்கின்றன. இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து பிரத்யேகமாக ஆயிஷா சில்க்ஸுக்கென்றே தெரிவு செய்யப்பட்ட ஆடைகளை நீங்கள் இங்கே காணக்கூடியவாறு இருக்கிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், 30% 40% ஆஃபில் இந்த ஆடைகளை நீங்கள் ஆயிஷா சில்க்ஸில் பெற்றுக்கொள்ளலாம்.
3: மிக பிரமாண்டமாக ட்ரெண்ட் அமைக்கப்பட்டு அதில் கூட உங்களுக்கான மெகா சேல் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா சில்க் நிறுவனத்தினர். இந்த ட்ரெண்ட் சேல் August 16 வரை உங்களுக்காக தொடர இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு பிடித்தமான ஆடை தெரிவுகள், கிஃப்ட் ஐட்டங்கள், சுவாமி சிலைகள் என்று அனைத்தையுமே மிக குறைந்த விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். $200 மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்டும் காத்திருக்கின்றது. $1,000 மேல் கொள்வனவு செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக $1,000 வருமதியான சாரி, செகண்ட் ப்ரைஸாக $500 வருமதியான சாரி, தேர்ட் ப்ரைஸாக $250 வருமதியான சாரி வழங்கப்படும்.
2: ஏராளமான விடயங்களை நீங்கள் காணக்கூடியவாறு இருக்கின்றது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அனைத்துமே 30-40% ஆஃபில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஆயிஷா சில்க்ஸ் தந்திருக்கின்றார்கள். பியூர் காஞ்சிபுரம் சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $150 ஆக இருக்கிறது. ஃபேன்சி சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $150, அதே போன்று காட்டன் சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஸ்டார்டிங் முன்னால் பெரிய ஒரு டென்ட் ஒன்று அமைக்கப்பட்டு அங்கே August 16 வரை அனைத்து பொருட்களும் மிக மிக மிக குறைந்த விலையில் ஆயிஷா சில்க்ஸ் நிறுவனத்தினர் வழங்கி
3: கொண்டிருக்கிறார்கள். சிறிய அளவிலானது $40, பெரிய அளவிலானது நீங்கள் $50 பெற்றுக்கொள்ள முடியும். மில்க் ஃபோயில் $12, அப்பச்சட்டி பெரியது $20, ஹாட்பாட் பெரிய அளவிலானது $20 இருந்து ஆரம்பிக்கின்றது. ப்ரெஷர் குக்கர் 3 liter அடங்கியதை நீங்கள் $50 பெற்றுக்கொள்ள முடியும்.
2: டென்சில் நீங்கள் சாரீஸை $10 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று குர்த்தி டாப்ஸ் இருக்கின்றன, $10 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹவுஸ் கோட்ஸ் இருக்கின்றன, $10 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். லெகின்ஸ் $2 for $15, சாரி ஸ்கர்ட்ஸ் இருக்கின்றன $2 for $15. அதே போன்று ஷால்வார்ஸ் இருக்கின்றன, ஸ்டார்டிங் ஃப்ரம் $30 நீங்கள் சென் சேலில் பெற்றுக்கொள்ளலாம். இதை தாண்டி ஏராளமான ஆடைகளை நீங்கள் சென் சேலில் காணக்கூடியவாறு இருக்கிறது. ஆகவே நேரடியாக நீங்களும் இன்றைய நாள் வரக்கூடியதாக இருக்கும். அனைத்து ஆடைகளும் 30-40% ஆஃபில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா சில்க். மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் 416-298-6116.
4: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
5: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை, சொல்ல மறந்த கதை.
4: ஞாபகம் வருதே.
6: Honestly, people love me in the comedy aspect and they think my timing in comedy is good. Singham 2 already has a huge hype. And me playing a schoolgirl, the first thing Surya came and told me, you're not guilty playing a schoolgirl, you fit the bill. Honestly, when this question comes, all I can do is just... Honestly, all the films that I'm doing right now are very different from each other. We all say that, we all actors say that, but at least I try that there should be difference between each and every film. And let's see, you know, main thing is it should be a good package, people should get entertained. So yes, that's the only motto of mine is like people should get entertained, whatever film, the product should be good. Well, Santhanam is almost in all my films in Tamil. He says, Hansika, now we work in package. So he's basically there in all my films and he's a great co-star. Arya, Jami is very fun-loving, happy-go-lucky. Anjali, I haven't worked as yet, but I think she comes across as very nice and very a good performer. Dheeraj Premji is again, I've seen him Mangata. So overall, the whole unit is very happy-go-lucky. Well, Singham 2, Singham 1 has already been a big hit in Tamil. Singham 2 already has a huge hype. And me playing a schoolgirl, you know, people are looking forward for it. The first thing Surya came and told me, you're not guilty playing a schoolgirl, you fit the bill. And I don't think there's any, you know, who's younger to me and... on the set. If there's no child artist, I think I'm only the child artist. People, I think you fit the bill. So people actually look really forward for Singham 2 because there's a school girl, there's romance, there's proper action in it, and obviously the Singham hype.

0: weekend vibration east fm 102.7 உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindrana Ahmed Thamseen 437-860-7002
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கமன் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
3: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
4: Easy. Easy. Easy. Tune பண்ணுங்க East FM 102.7.

0: FM 102 தசமகளினூடாக இணைந்திருக்கின்றோம். நேரம் 11:45 வீக்கெண்ட் ஈஸ்ட் FM உங்களோடு இணைந்திருக்கின்றது. நீங்களும் இணைந்திருக்கின்றீர்கள் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு. 1 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வே ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டிய உள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸ், டேபிள், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 Finchdene Square, Finch & Finchdene சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வே ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.
1: நேரம் 11:45. இந்த பொழுதில் ஆயிஷா சில்க் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: ஆயிஷா சில்க் நிறுவனத்தினர் தங்களுடைய 4th year anniversary-ஐ முன்னிட்டு வழங்குகின்ற மெகா சேல் இப்பொழுது மிகவும் கோலாகலமாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 15,000 சதுர அடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான காட்சி அறையாக ஆயிஷா சில்க் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. July 31 ஆரம்பிக்கப்பட்ட இந்த மெகா சேலில் 30-40% ஆஃப் இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து ஆடைகளுக்கும் இந்த ஆஃபினை இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். September 7 வரை இந்த மெகா சேல் உங்களுக்காக இடம்பெற போன்றது. ஆயிஷா சில்க் ஏராளமான புத்தம் புதிய நவநாகரிக ஆடைகள் வருகை தந்திருக்கின்றன. இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்தும் மாகாணங்களிலிருந்தும் பிரத்யேகமாக தெரிவு செய்யப்பட்ட ஆடைகளை நீங்கள் ஆயிஷா சில்க்ஸில் காணக்கூடியவாறு இருக்கிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அனைத்து ஆடைகளும் 30-40% ஆஃபில் இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
3: பிரீத்தி மிக்சி ஏகோ பிளஸ் $150 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஸ்டீல் $190, ஸ்மீட் $190, முடியும் 3 pieces $140, 5 pieces இனி $275 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். Premium 5 pieces $190, 2 liter premium bed grinder $275, பெரிய போரல் $25, ஜூஸ் மேக்கர் இணை $20 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
2: காஞ்சிபுரம் சாரீஸ் ஏராளமானவை இங்கே வந்திருக்கின்றன. ஏராளமான கலர்ஸ்ல நீங்க இந்த சாரீஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ட்ரெடிஷனல் காஞ்சிபுரம், அதே போன்று டிசைனர் காஞ்சிபுரம் சாரீஸ் என்று ஏராளமான வகை காஞ்சிபுரம் சாரீஸை இங்கே பார்க்கக்கூடியவாறு இருக்கிறது. பியூர் காஞ்சிபுரம் சாரீஸ் அனைத்துமே ஸ்டார்டிங் ஃப்ரம் $150 ஆக இருக்கிறது. Fancy saree starting from $50, அதே போன்று cotton saree starting from $30, semi silk saree starting from $60, office saree starting from $20 ஆக இருக்கிறது. அதுக்கு இதை தாண்டி ஆயிஷா சில்க்ஸுக்கு முன்னால் பிரம்மாண்டமான ஒரு 10th sale கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 10th sale நீங்கள் அனைத்து பொருட்களையும் மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், August 16 வரைதான் இந்த 10th sale இடம்பெறும் என்றும் ஆயிஷா சில்க்ஸ் நிறுவனத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள்.
3: ரைஸ் குக்கர் நீங்கள் $30 இருந்து பெற்றுக் கொள்ளலாம். ரோட்டி மேக்கர் $55, ஒர்க்னர் ஸ்க்ரைப்பர் $85, இடியப்ப மெஷின் $85, கரம்போட்டினை $40-$50 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். $200 மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்ட் காத்திருக்கின்றது. $1,000 மேல் கொள்வனவு செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்ட முதலாம் பரிசாக $1,000 பொறுமதியான சாரி, செகண்ட் பரிசாக $500 பொறுமதியான சாரி, தேர்ட் பிரைஸாக $250 பொறுமதியான சாரி வழங்கப்பட இருக்கின்றது.
2: லெஹெங்காஸுக்கு மிகவும் புகழ்பெற்ற நிறுவனமாக ஆயிஷா சில்க்ஸ் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான டிசைனர் லெஹெங்காஸை வந்து நீங்கள் நீங்கள் அழைக்கலாம். 416-298-6116.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026 வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478-892710, கவுர் 6472336129.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: Scarborough-வில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
5: ஈஸ்ட் FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் FM 102.7.
6: வள்ளியே சக்கர வள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே, வள்ளியே.

0: இணைந்திருக்கின்றீர்கள். டொரண்டோ பெரும்பாகம் வெப்பநிலை இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸ், 29 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் பகல் பொழுது 27 டிகிரி செல்சியஸ், 32 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்படும். இன்றைய நாளின் மாலை பொழுது 31 டிகிரி செல்சியஸ், இரவு பொழுது 20 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலையை உணரப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளைய நாளை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆக காணப்படுகின்றது. மழைக்கான வாய்ப்பு நாளைய நாளில் தென்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை 27 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை.
1: தொடர்ச்சியாக ஈஸ்டெஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ஈஸ்டெஃப்எம் வழியாகவும் உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7. ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.
0: நாளைய நாள் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஹன்சிகா ஸ்பெஷலாக இன்றைய நாளின் நிகழ்ச்சியை எங்களோடு இணைந்திருக்கின்றது. அவரை பற்றிய விடயங்களோடு இனிமையான பாடல்களும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக 1 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும்.

0: நேரம் 12:06 இஸ்டெஃப்எம் 102 தசமோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் ஹான்சிகா மோத்வானி ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: ஒரு மணி வரை நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இந்த பொழுதில் தமிழர் நாள் திருவிழா தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: ஆமாம், தமிழர் நாள் திருவிழா இன்றைய நாள் 2வது நிறைவு நாளாக களை கட்டி இருக்கின்றது. இப்போது மேடை நிகழ்ச்சிகளுக்கான ஆரம்ப பணிகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று சிறுவர்களும் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அதுவெளியில் வணிக சாவடிகள், வர்த்தக சாவடிகள் எல்லாமே வந்து இயங்க ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றன. இப்படி இன்றைக்கும் 9 மணி வரை நிகழ்ச்சிகள் இடம்பெற போகின்றன. பிற்பகல்ல இருந்து கலை நிகழ்ச்சிகள் 2வது மேடையிலும் ஆரம்பிக்க இருக்கின்றன. பிரதான மேடையிலும் ஒத்திகை நிகழ்வுகள் ஆரம்பமாக போகின்றன. மாலை வேளையில் பிரதான நிகழ்ச்சியும் பிரதான மேடையிலே மெக்னிக்கல் கருகே இருக்கின்ற மேடையிலே இடம்பெற காத்திருக்கிறது. காப்ரவிலே மாக்கம் ரோடிலே மெக்னிக்கலுக்கு பாஸ் போருக்கும் இடையில் தான் தமிழர் நாள் திருவிழா வந்து கோலாகலமாக இன்றைக்கு நிறைவு நாளாக 2வது நாளாக இடம்பெறுகின்றது. ஏராளமான சேவைகள் தொடர்பாக எல்லாம் நீங்கள் இங்கே அறிந்து கொள்ள முடியும். நேற்றைய நாள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், அல்லது நேற்று வந்திருந்தா கூட இலவச நிகழ்வு தானே, இன்றைக்கும் கூட நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, அவர்களுக்கான வணிக சாவடிகள் சொல்லி எக்கச்சக்க விடயங்கள் இங்கே காணப்படுகின்றன.
3: நேற்று நடைபெற்ற இசை கொண்டாட்டம் வந்து மிக சிறப்பாக இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்று இறுதி நாளில் அதை விட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க போகின்றது. இதற்காகவே தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பாடகர்கள், அவர்களுடன் சேர்ந்து நமது தாயகத்திலிருந்து வந்திருக்கின்ற வாகீசன் குழுவினரும் கூட இந்த இசை நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக எடுத்து செல்ல இருக்கின்றார்கள். ஆகவே இன்று மாலை தமிழர் நாளின் இறுதி கட்டத்தில் இசையும் கொண்டாட்டமும் உற்சாகமாக தமிழர் நாள் களை கட்டப் போகின்றது. நீங்க நேரில் வரலாம். மாக்கம் ரோடில் பாஸ்மோர் அவென்யூ மற்றும் மெக்னிக்கல் சந்திப்புக்கு இடையில் தமிழர் நாள் அனுமதி முற்றிலும் இலவசம். அது மட்டுமல்லாம நேற்று குடும்பம் குடும்பமாக வந்து மக்கள் திரண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரியே இன்றுமே தமிழ் பண்பாடு, கலை, உணவு என பல்வேறு அனுபவங்களை வந்து ரசித்திருந்த நிலையில இன்றுமே தொடர்ச்சியாக இந்த நாள் வந்து களை கட்டி கொண்டிருக்கின்றது. ஆயத்த பணிகள் கூட இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் அதை தவிர உணவு சாவடி, வணிக சாவடி என பல வகையான சாவடிகள் கூட இங்கே ஆரம்பித்து விட்டன. மக்களும் வருகை தந்து கொண்டே இருக்கின்றார்கள். நீங்களும் நேரில் வரலாம். மாக்கம் ரோடில் பாஸ்மோர் அவென்யூக்கும் மெக்னிக்கல் சந்திப்புக்கும் இடையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர் நாள்.
1: நேரம் 12:09 எஃப்எம் 102.7 ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றீர்கள். ரைட் காப்பிட்டு உங்களோடு இணைந்திருக்கின்றது.
0: ஹான்சிகா மோத்வானி ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் ஹான்சிகா மோத்வானி கதாநாயகியாக அறிமுகமான ஆரம்ப காலம் வந்து என்று பார்க்கும் பொழுது 2007-2010 அந்த காலகட்டத்தில் தான் அவருடைய இந்த தென்னிந்திய சினிமாவில் அவர் அறிமுகமாகியிருந்தார். தெலுங்கு திரைப்படம் ஒன்றில் 2007 இயக்குனர் பூரி ஜெகநாத்தின் இயக்கத்தில் தெசமுதுரு என்ற திரைப்படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக அவர் கதாநாயகியாக அறிமுகமாகியிருந்தாராம். முதல் படத்திலேயே சிறந்த தென்னிந்திய அறிமுக நடிகைக்கான விருதும் வந்து அவருக்கு வெல்லக்கூடியதாக இருந்தது இந்த திரைப்படம் மூலியமாக.
1: இப்படி தொடர்ச்சியாக நிறைய விடயங்களை ஆரம்ப காலம் என்று பார்க்கின்ற பொழுது தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்களில் தான் இவருடைய கூடுதலான கவனம், அப்படி இல்லாட்டி கூடுதலான திரைப்படங்கள் இருந்திருக்கின்றது. இவருடைய முழு கவனமும் தமிழ் சினிமா நோக்கி திரும்பியது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 பின்னர் முற்றுமுழுதாக ஒரு தமிழ் சினிமா சார்ந்து இவருடைய கவனம் கூடுதலாக இருந்தது. அதன் பின்னர் தான் தமிழில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகியாக அந்த காலப்பகுதியில் உருவாகி கொண்டார். தனுஷுடன் நடித்த மாப்பிள்ளை திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானது மட்டுமல்லாது அதே ஆண்டில் ஜெயம் ரவி அவர்களுடன் எங்கேயும் காதல் மற்றும் விஜயுடன் வேலாயுதம் என மெகா ஹிட் திரைப்படங்களை அந்த காலப்பகுதியில் வழங்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் இந்த 2012-2015 காலப்பகுதியும் கூட இவருக்கு மிக முக்கியமான காலப்பகுதியாக இருந்திருக்கின்றது. எம் ராஜேஷ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினுடன் நடித்த ஒரு கல் ஒரு கண்ணாடி மாபெரும் வசூல் சாதனையை அந்த காலப்பகுதியில் படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் அதன் பின்னர் தனுஷ் சூர்யா என்று சொல்லி கார்த்திகன் சொல்லி பல முன்னணி நாயகர்களோடு நடித்து சிவகார்த்திகேயனுடன் மான்கராத்தி திரைப்படத்திலும் நடித்திருந்தார். அதுவும் கூட ஒரு பேசத்தக்க திரைப்படமாக இருந்திருக்கின்றது.
0: ஆமாம், அது மட்டுமில்லாமல் சுந்தர் சீன் அரண்மனை மற்றும் ஜெயம் ரவியுடன் ரோமியோ ஜூலியட் என தமிழ் திரையுலகின் முன்னணி நகைச்சுவை வணிக நாயகியாகவும் அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வளம் வந்திருந்தார்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நீங்களும் ஒரு மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு, ஒரு மணி வரை ஹன்சி கார்பெட் விடயங்களோடும் எளிமையான பாடல்களோடும் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. இந்த பொழுதில் ஒலிக்கின்ற பாடல் இது மாப்பிள்ளை திரைப்பட பாடல்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Inga Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahira, 416-299-1020.
5: Ideal Dreams Entertainment and Maja Valangam, Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். விஐபி டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
10: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: I am very happy. Start music.
12: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ரைட் காப்பிட்டின் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்.
13: திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க.
14: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
13: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்.
15: நீ என்ன மாமாவா? இந்த டிராமாவுக்கு டிஎஸ்பி கிட்ட எவ்வளவு காசு
16: வாங்கணும்?
15: நடிக்காதமா,
17: நினைச்சிருக்க மனசுல குடும்ப பொண்ணு படிக்கிற பொண்ணு மாதிரியா பேசிருக்க? பேட்ட ரவுடி மாதிரி, பச்சாரி மாதிரி கீழ்த்தனமா பேசிருக்க? மெச்சூரிட்டி இல்லாத சின்ன பொண்ணு அட்வைஸ் பண்ண திருந்திடுவேன் பார்த்தா ஓவரா பேசிருக்க? அடுத்தவங்க மனசுல இருக்கு தெரியாம அத்துமீறதுக்கு பேர் காதல் இல்ல. நெஞ்சில வச்சுக்கிட்டு நினப்புல வாழணும். நாங்க 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா முழுசா 2 மணி நேரம் கூட அவளுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணதே இல்ல. அதுக்காக மனசுல வருத்தமே இருந்தாலும் அத அவன் வெளிக்காட்டினதே இல்ல. அந்த புரிதலுக்கு பேர் தான் லவ். மகாராணி மாதிரி சிட்டில வாழ்ந்தவா, எல்லாத்தையும் விட்டு நான் எப்ப தாலி கட்டுவேன் எனக்காக கிராமத்துல வந்து காத்துட்டு இருக்கா. அந்த தியாகத்துக்கு பேர் தான் காதல். You know how much I love her? அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா, என் நெஞ்சில இருந்து ரத்தம் வந்த மாதிரி.
15: அவங்க யாருன்னு தெரியாம தப்பா பேசிட்டேன். என் மனச மாத்துறதுக்காக நீங்க அவங்கள அனுப்பி இருக்கீங்கன்னு கோவத்துல பேசிட்டேன் சார். I'm really sorry, sir.

0: நேரம் 12:25 எஃப்எம் 102 தசம்புகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் உங்களோடு இணைந்திருக்கின்றது. ரெட் கார்பெட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்தவரை ஹன்சிகா ஸ்பெஷலாக நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. சிங்கம் 2 திரைப்படத்திலிருந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டாக அந்த சீனையும் பாடலையும் தந்திருந்தோம். ஹன்சிகா பற்றி பேசுகின்ற பொழுது சிங்கம் 2 திரைப்படம் எப்பொழுதுமே அவருடைய படத்தில் மிக முக்கியமான இடத்தை பிடித்துக் கொள்ளும். சிங்கம் 2-வினுடைய வெற்றிக்கு பலரும் பல்வேறு விடயங்களை செய்திருந்தாலும் ஹன்சிகாவினுடைய நடிப்பும் பேசப்பட்ட பாராட்டப்பட்ட ஒரு நடிப்பாக இருந்தது. தன்னுடைய பாடசாலை மாணவியாகவும் அந்த யங் ஜெனரேஷனுடைய அத்தனை விடயங்களையும் தன்னுடைய நடிப்பினூடாக கொண்டு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
1: இந்த படத்தில் இவரது துடுதுடுப்பான நடிப்பும் அதே வேளையில் படத்தின் கதைப்போக்கிலும் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அவருடைய கதாபாத்திரம் இருந்திருக்கும். சூர்யா மற்றும் அனுஷ்காவுடன் இணைந்து இவர் நடித்த இந்த கதாபாத்திரம் பெரிதும் பேசப்பட்டது இந்த திரைப்படம் வெளிவந்திருந்த நேரம்.
0: தொடர்ச்சியாக நீங்களும் 1 மணி வரை எங்களோடு இணைந்திருக்க முடியும். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. இந்த பொழுதில் ஐசா சில்க் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: ஐஷா சில்க் தங்களுடைய 4th year அனிவர்சரியை முன்னிட்டு வழங்குகின்ற மெகா சேல் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் கோலாகலமாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது நாங்கள் ஐஷா சில்க்ஸினுடைய நிறுவனர் புஷ்பாவோடு கலைக்கப் போகின்றோம். இந்த 4th year அனிவர்சரி மெகா சேலை பற்றி அவரிடம் நாங்கள் கேட்டு பார்க்கலாம். வணக்கம் புஷ்பா. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். எனது அனைத்து வாடகைகளுக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு எங்களுடைய புதிய ஸ்தாபனம் நான் வந்து வரதாஸ் புஷ்பா அவங்க எல்லோரும் செஞ்சிருக்கோம். என்னுடைய புதிய ஸ்தாபனம் வந்து மோனிஷர் பெஞ்சில வந்து ஒரு பெரிய பிரமாண்டமான புதிய கட்டிடத்துல வந்து 15,000 சதுர அடிப்பரப்பு கொண்ட பிரமாணமான காட்சி அறையில் ஆரம்பித்து 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பித்திருக்கின்றோம். அதனை முன்னிட்டு உங்களுக்கு கடந்த வாரம் ஒரு மிக பிரமாணமான செயல் தந்திருந்தோம். அதனை தொடர்ந்து உங்களுக்கு இந்த செயல் வந்து செப்டம்பர் 7 தேதி வரை தொடர இருக்கின்றது. அது அதோட 10th செயலும் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 16 தேதி வரை தொடர இருக்கின்றது. மிக மிக மலிவாக நீங்க அனைத்தினையும் பெற்றுக்கொள்ளலாம். பெருந்தொகையான புதிய வரவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றின் எல்லாம் நீங்க 30 விதத்துல இருந்து 40 விதமான தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெருந்தொகையான சாரீஸ் எல்லாம் வந்திருக்கின்றன. அவற்றினை நீங்க 40 வித தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ளலாம். சல்வார்ஸும் வந்து பெருந்தொகையாக வந்திருக்கின்றன. பொடி பசனோ, பிரைடல் இலகங்கா, டிசைனர் இலகங்கா எல்லாமே உங்களை பொடி பசனோட பெற்றுக்கொள்ளலாம். மென்ஸ் சர்வானி, மென்ஸ் குருதா, ஜுவல்லரி எல்லாமே பொடி பசனோக்கில் போய் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, பெருந்தொகையான ஐட்டங்கள் உங்களுக்கு வந்து 10 செயலும் வந்து மிக மிக மலிவாக இந்த இன்றைய தினத்துல இருந்து வார அதாவது வார சண்டே மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்க போன்றது. அதுல வந்து சாரீஸ் வந்து $10 இருந்து ஆரம்பமாகின்றது. சல்வார் வந்து $30, இலகங்கா வந்து $50 எல்லாம் ஆரம்பமாகின்றது. குர்தி டாப்ஸ் வந்து $10 இருந்து ஆரம்பமாகின்றது. ஹவுஸ் கோட் வந்து $10 இருக்கின்றது. லெக்கின்ஸ் வந்து 2-4-15, சாரீஸ் ஸ்கர்ட் வந்து 2-4-15, சாரி சம்மர் பிளவுஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு $10 இருக்கின்றது. லேடிஸ் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து $10 போய் கொண்டிருக்கின்றது. 10 leggings எல்லாம் வந்து 2-4-15 போய் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, மென் செக்ஷன் பெரும் தொகையாக 10ல உங்களுக்கு பெற்றுக்கொள்ள இருக்கின்றது. 3 சாரம் வந்து $10 இருக்கின்றது. 2 சாரம் வந்து $10 இருக்கின்றது. $10 ஆகஸ்ட் 16 தேதி வரை எங்களை சேல்ல வந்து பெற்றுக்கொள்ளதாக இருக்கும். அப்பச்சட்டி இருக்கிறது $20, ரைஸ் குக்கர் இருக்கிறது $30. அதை விட உங்களுக்கு ஸ்பெஷல் வந்து பிரித்தி எக்கோ பிளஸ் வந்து $150, ஸ்டீல் வந்து $190, சிமித் வந்து $190, மீடியம் வந்து $140, வெட் கிரைண்டர் வந்து 2 லிட்டர் வித் கோகனட் ஸ்க்ரப்பர் வந்து $275, ரொட்டி மேக்கர் வந்து உங்களுக்கு $60, கோகனட் ஸ்க்ரப்பர் வந்து $90 இந்த சேல்ல வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து கேம் போட்டு இருக்கின்றது $40, சிமோல் வந்து பிக் வந்து $50, மில்க் பாய்லர் வந்து $12 அடிப்படையில் பெருந்தொகையான ஐட்டம். அதாவது இப்ப நிறைய சொல்லலாம், நிறைய ஐட்டம் போய்கொண்டிருக்கின்றது. டென்ஷன்ல வந்து $200 மேல் எடுக்கிற வைக்கு கிஃப்ட் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். $1000 மேல் எடுக்கிற வைக்கு லோட்டோ வழங்கப்பட்டு லோட்டோ அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு செப்டம்பர் 7 தேதி அது இது பார்த்து வழங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் கொடுக்க இருக்கின்றோம். நன்றி புஷ்பா. நாங்களும் ஆயிஷா சர்க்கிலிருந்து இணைந்திருக்கின்றோம். நீங்களும் தொடர்ச்சியாக இங்கே வருகை தர முடியும். மேலதிக விவரங்களை கலைக்கலாம் 7629861116.
3: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் டிரம்ப் நிர்வாகத்தின் நிபந்தனைகளுக்கு கனடா அடிபணியக்கூடாதென எதிர்க்கட்சித் தலைவர் பியபொலவியே வலியுறுத்தியுள்ளார். முதுகெலும்பு உள்ள அரசாங்கமே கனடிய மக்களுக்கு தேவை என தெரிவித்துள்ள அவர், ஏற்கனவே பல விட்டுக் கொடுப்புகளை கனடா செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் அடங்கலாக பொது அமைப்புகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்படுவதை கட்டாயமாக்கும் தனி தீர்மானம் நாளை முதலமைச்சர் விஜயால் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்படுகின்றது. ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து பின்தள்ளப்படுகின்றமை தொடர்ந்து சர்ச்சையாக நீடித்து வருகின்றது. தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரிலான பல்கலைக்கழகத்திலேயே அது மூன்றாவதாக பாடப்பட்டமை அண்மையில் எதிர்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தது.
0: இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையை மனிதாபிமான அடிப்படையில் அணுகுமாறு இலங்கை அரசாங்கத்திடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய வெளியுறவு செயலாளர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு கலந்துரையாடல்களில் மீனவர் விவகாரங்கள் முக்கிய இடத்தை பிடித்ததாகவும் அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபேம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 5086 50 85 52 4165088 95 52 4165088 95 52 IP Gold House திருமணம் பூப்பணித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மார்க்கம் 905 5549 0. மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கமன் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22 22. மாக்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 4162977 4162977 4162977.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசன் ரை கொடுங்கள். குழந்தைகள் கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: அகரம் சில்க் 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்.
4: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
3: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
3: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
4: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: நேரம் 12:43 நிமிடம். இஸ்டபம் 102 தசமையிலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேனிசை தென்றல் தேவா இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை இன்று நேரடியாக பின்வரும் இடங்களில் பெற்றுக் கொள்ளலாம். மெஜஸ்டிக் சிட்டி மால், யூனிட் L4, சதர்ன் அரோமா 10, மெல்ஃபர்ட் டிரைவ்.
1: தொடர்ந்து ரெட் கார்பெட்டோடு இணைந்திருக்கின்றோம். நீங்கள் பெங்களோடு இணைந்திருக்க முடியும். தங்க நகை உலகின் புரட்சியை விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்குடி ஓர்டர்களுக்கு செய்கூலி சீதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்போது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மேக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
0: நேரம் 12:44 நிமிடம். இந்த வேளையில் ஐஷா சில்க் வழங்கும் தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: ஐஷா சில்க் தங்களுடைய 4th இயர் அனிவர்சரியை முன்னிட்டு வழங்குகின்ற மெகா சேல் இப்பொழுது இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 15,000 சதுர அடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான காட்சியறையாக ஐஷா சில்க் தேர்ந்து கொண்டிருக்கின்றது. July 31 ஆரம்பிக்கப்பட்ட இந்த மெகா சேலில் அனைத்து ஆடிகளையும் நீங்கள் 30-40% ஆஃபில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இவர்கள் தந்திருக்கின்றார்கள். September 7 வரைதான் இந்த மெகா சேல் இடம்பெற போகிறது அப்படி என்பதையும் அறிய தந்திருக்கின்றார்கள். ஆயிஷா சர்சல் ஏராளமான புத்தம் புதிய நவ நாகரிக ஆடுகள் வருகை தந்திருக்கின்றன. இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து பிரத்யேகமாக ஐஷா சில்க்ஸுக்கென்றே தெரிவு செய்யப்பட்ட ஆடைகளை நீங்கள் இங்கே காணக்கூடியவாறு இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அனைத்து ஆடைகளையும் நீங்கள் 30-40% ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம்.
3: மிக பிரம்மாண்டமாக ட்ரெண்ட் அமைக்கப்பட்டு பெருந்தொகையான ஐட்டம்ஸ் மிக மிக மலிவு விலையில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஐஷா சில்க் நிறுவனத்தினர். இந்த டென் சேல் August 16 வரை தொடர இருக்கின்றது. சாரிகள் எல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் $10, சல்வார் ஸ்டார்டிங் ஃப்ரம் $30, லெஹங்கா ஸ்டார்டிங் ஃப்ரம் $50, குர்த்தி டாப் ஸ்டார்டிங் ஃப்ரம் $10, ஹவுஸ் கோட்ஸ் $10, லெகிங்ஸ் $2 for $15, சாரி ஸ்கர்ட்ஸ் $2 for $15, மென்ஸுக்கான சாரம் $3 for $10 $2 for $15க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டிஷர்ட்ஸ் $3 for $15 $2 for $15 $2 for $10 இருக்கின்றது. க்ரோக்கடைல் டிஷர்ட்ஸ் $18, பாக்ஸ் ஷர்ட்ஸ் $14, செக் ஷர்ட்ஸ் $15, பிரிண்டட் ஷர்ட்ஸ் நெய் $15க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த டென் சேல் August 16 வரை தொடர இருக்கின்றது. ஐஷா சில்கின் 4th அனிவர்சரி மெகா சேல் September 7 வரை தொடர இருக்கின்றது.
2: ஐஷா சில்க்ஸ் ஏராளமான சாரீஸ், ஷால்வாஸ், பிரைடல் லெஹங்காஸ், டிசைனர் லெஹங்காஸ், மென்ஸ் ஷெர்வானி, மென்ஸ் குர்தா என்று அதை தாண்டி இமிடேஷன் ஜுவல்லரிஸ் கூட இங்கே இருக்கின்றன. ஆகவே இவற்றை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் யுனிக்கான டிசைன் ஸ்டைல நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நாட வேண்டிய இடமாக இருக்கின்றது ஐஷா சில்க். 30-40% ஆஃபில் அனைத்துமே விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தையல் கலை நிபுணர்கள் கூட இங்கே இருக்கின்றார்கள். ஆல்ட்ரேஷன்ஸ் ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் உடனுக்குடன் அதை கூட அவர்கள் உங்களுக்காக செய்து தருகின்றார்கள். நட்பான ஊழியர்கள் கூட பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை தாண்டி ஐஷா சில்க்ஸுக்கு முன்னால் பெரிய ஒரு டென்ட் ஒன்று அமைக்கப்பட்டு அங்கே ஏராளமான மலிவு விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம் ஐஷா சில்க்ஸுக்கு. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 7162986116.
1: நேரம் 12:46 நிமிடம். FM 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. August 9 தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஹன்சிகா ஸ்பெஷலாக இன்றைய நாளின் நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்திருக்கின்றது. அவரை பற்றி தான் நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தோம். இனிமையான பாடல்களும் உங்களுக்காக தந்திருந்தோம் என்றதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தை அன்பித்திருக்கின்றோம். இதுவரை நேரம் எங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மதியம் 1 வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் என்ற நம்பிக்கையோடு இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
0: சஹானலிங்கநாதன்.
1: என்றும் உங்கள் அன்பின் டிஎஸ் கோகுலின் நன்றி வணக்கம். நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா இணைந்திருப்பார்கள். தொடர்ந்து வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருங்கள்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM

0: சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

0: ஒரு கேள்வி ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது?
0: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்திலேற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
2: இதெல்லாம் எப்படி
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகும்டா
0: சிகரம் தொடு.

நீங்களும் உரிமை கோரலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அழைக்கலாம். 416-554-4040 வழியாக நீங்கள் இணைந்து காயிற்று இலக்கத்தை தெரிவு செய்வீர்கள். அந்த கேள்வியை சொல்வோம் இரண்டு முறை சரியாக உள்வாங்கிக் கொண்டு பதிலை 15 வினாடிகளுக்குள் இருவருமாக இணைந்து நீங்களும் நாங்களுமாக இணைந்து அந்த பதிலை சொல்லி நீங்கள் சிகரத்தில் ஏறலாம், ஏற்றிவிடப்படலாம். ஏற்றிவிட்டதுக்கு பிறகு நீங்கள் சிகரம் தொட்ட பாடலை கேட்கலாம். நாங்கள் அந்த பாடலை தர ஆவலாக காத்திருக்கின்றோம். 8 நேயர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. 3 மணி வரையிலும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அதே மாற்றப்படாத தொலைபேசி இலக்கம் 416-554-4040 அழைக்க நீங்களும் தயாராகலாம். 23 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. டொரண்டோ 26 உணர்கின்றோம். பிரகாசமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. பிற்பகல் வேளை 27 டிகிரி செல்சியஸாகவும் இரவு வேளை 19 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்றும் காலநிலை தரவுகள் தெரிவிக்கின்றன. நாளை நாள் திங்கட்கிழமை மழையுடன் கூடிய ஒருபடலாக இருக்கும் என்றும் 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவு இருக்கும் என்றும். 27 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, 17 டிகிரி செல்சியஸ் அதிகுறைந்த வெப்பநிலை. நாளை நாளை பொறுத்தவரை எரிபொருள் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல் எங்களோட தொடர்ச்சியாக நீங்களும் 102.7 காற்றலையின் மூலமாக இணைந்து கொள்ளலாம். உலகம் பூராகவும் eastfm.ca மூலமாக இணையத்தள வானொலியை நீங்கள் கேட்கலாம். அதே போலவே ஆண்ட்ராய்டு iOS இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்துவதாக இருக்கின்ற பட்சத்தில் அங்கும் இலவசமாக அப்பினை தரவிறக்கம் செய்து எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm தொடர்புகளுக்கு 416-824-1212, அதே போலவே eastfm 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கேட்டுக்கொண்டிருப்பது சிகரம் தொடு, சிகரத்தை தொடலாம். நீங்கள் மங்களோடு இணைந்து கொள்ளலாம். 3 மணி வரையிலும் 416-554-4040 வழியாக

0: நலத்தை விசாரிச்சாச்சு. எனவே நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். 3 மணி வரையிலும் சிகரத்தை தொடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165440 வழியாக நேரம் 1 மணி 8 நிமிடம். எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸ், டேபிள், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கொரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவைகளும் உள்ளன. ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ். சீக்கிரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் ஐஷா சில்க் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: ஸ்கார்போ நகரில் 15,000 சதுர அடி பரப்பு கொண்ட பிரம்மாண்டமான காட்சியறையுடன் உங்களை வரவேற்கின்றது ஐஷா சில்க். 4th anniversary மெகா சேல் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். செப்டம்பர் 7 வரை இது தொடர இருக்கின்றது. மிக பிரமாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு பெருந்தொகையான ஐட்டம்ஸ் மிக மிக மலிவு விலையில் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த டென்ட் சேல் August 16 வரை தொடர இருக்கின்றது. ரைஸ் குக்கர் $30, ரொட்டி மேக்கர் $55, குக்கர் ஸ்கேப்பர் $85, இடியப்பம் மிஷின் $85, கேரம்போர்ட் $40-$50 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மில்க் பாய்லர் $12, அப்பச்சட்டி பெரிய அளவிலானது $20 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரீத்தி எக்கோ பிளஸ் மிக்சி $150, ஸ்டீல் $190, சுமித் $190, பிடிஎம் 3 pieces $140, 5 pieces $275, பிரீமியர் 5 pieces நீங்கள் $190 பெற்றுக்கொள்ள முடியும். ஐஷா சில்க்ஸில் ஏராளமான புத்தம் புதிய நவநாகரிக ஆடைகள் வருகை தந்திருக்கின்றன. இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து ஐஷா சில்க்ஸுக்கென்றே பிரத்யேகமாக தெரிவு செய்யப்பட்ட ஆடைகளை நீங்கள் இங்கே காணக்கூடியவாறு இருக்கின்றது. 30-40% ஆஃபில் அனைத்து ஆடைகளையும் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இவர்கள் தந்திருக்கின்றார்கள். September 7 வரை மாத்திரமே இந்த மெகா சேலை நீங்கள் இங்கே ஐஷா சில்க்ஸில் காணக்கூடியவாறு இருக்கும். ஆகவே நீங்களும் உங்களுடைய தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் ஏராளமான விலை குறைப்பும் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நாங்களும் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். லெஹங்காஸ் எல்லாம் வந்து 30-40% ஆஃபில் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. சாரீஸ் கூட 30-40%. அது மட்டுமல்லாமல் பியூர் காஞ்சிபுரம் சாரீஸ் என்று பார்க்கும் பொழுது ட்ரெடிஷனல் காஞ்சிபுரம் சாரீஸ், அதே போன்று டிசைனர் காஞ்சிபுரம் சாரீஸையும் நீங்கள் ஐஷா சில்க்ஸில் பெற்றுக்கொள்ளலாம். பியூர் காஞ்சிபுரம் சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $150 ஆக இருக்கிறது. ஃபேன்சி சாரீஸ் இருக்கிறன ஸ்டார்டிங் ஃப்ரம் $50. காட்டன் சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $30. செமி சில்க் சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $60. ஆசில் சாரீஸ் இருக்கிறன ஸ்டார்டிங் ஃப்ரம் $20 ஆக ஐஷா சில்க்ஸில் விற்பனை ஆகிக்கொண்டிருக்கின்றன. $200
2: மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்ட் காத்திருக்கின்றது. $1,000 மேல் கொள்வனவு செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு முதலாம் பரிசாக $1,000 பொறுமதியான சாரி, இரண்டாம் பரிசாக $500 பொறுமதியான சாரி, மூன்றாம் பரிசாக $250 பொறுமதியான சாரி வழங்கப்பட இருக்கின்றது.
1: டென்ட் சேல் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐஷா சில்க்ஸுக்கு முன்னால் மிகப்பெரிய டென்ட் ஒன்று அமைக்கப்பட்டு அங்கே ஏராளமான மலிவு விலையில் ஆடைகள் விற்பனையாக கொண்டிருக்கின்றன. சாரி ஸ்டார்டிங் ஃப்ரம் $10 ஆக இருக்கின்றது. ஷால்வா ஸ்டார்டிங் ஃப்ரம் $30. குர்த்தி டாப்ஸ் இருக்கின்றன ஸ்டார்டிங் ஃப்ரம் $10. அதே போன்று டிஷர்ட்ஸ் இருக்கின்றன $3-$15 இருக்கின்றன, $2-$15 இருக்கின்றன. அதே போன்று கிரொக்கடைல் டிஷர்ட்ஸ் இருக்கின்றன $18 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சாரி ஸ்கர்ட்ஸ் இருக்கின்றன $2-$15. லெகிங்ஸ் இருக்கின்றது $2-$15. அதே போன்று ஹவுஸ் கோட்ஸ் இருக்கின்றன $10 இருந்து ஆரம்பிக்கின்றன. அதே போல் ஏராளமான ஆடைகள் வந்து டென்ட் சேலில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறன. ஆகவே நீங்களும் உங்களுடைய தெரிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். ஐஷா சில்க்ஸ் மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-298-6116.

0: ஒரு மணி 16 நிமிடம் சிகரம் தொடுக்கெடுக்கிறோம் மிஸ்டர் ஃபேமிலி. இப்பொழுது நாங்கள் முதலாவது நேர்த்தியாக ராஜா வணக்கம்.
1: இனிய பகல் வணக்கங்கள் அன்பு அறிவாளர் அவர்களுக்கு. பகல் வணக்கங்களும்
0: ஒருவர் தான் இருக்கிற
1: வாழ்த்துக்களும்
0: நான் மட்டும்தான் இருக்கிறேன்.
1: நன்றிகளும் என்ற நிகழ்ச்சியிலே முதலாவதாக கலந்து கொள்ள வந்துள்ளேன்.
0: வந்துள்ளீர்கள், சரி.
1: ஆமாம்,
0: எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க.
1: எதிர்த்து தான் நான் வெற்றி பெறுவேனா தோல்வி
0: அடைவேனான் தான் போல. சரி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த கட்சி இலக்கம் வேணும்?
1: எனக்கு 6வது இலக்கம்.
0: 6வது இலக்கம் வேணும் உங்களுக்கு? சரி, உங்களுக்கான கேள்வி வருது. இசையமைப்பாளர் சந்திரபோஸ் இசையமைத்த தமிழ் படங்கள் 6 சொல்லுங்கள். இசையமைப்பாளர் சந்திரபோஸ் இசையமைத்த 6 தமிழ் திரைப்படங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். மண்ணுக்கு வைரம்.
1: எனக்கு அது தெரியாது, அது நான் எனக்கு அந்த விவரங்கள் தெரியாது. நான் உண்மையிலே சொல்ல உண்மை சொன்னா எனக்கு அந்த இசையமைப்பாளர்களை பெயர்களை தெரியும் மொழி அவர் எத்தனை என்னென்ன படத்துக்கு இசையமைப்பாருன்னு அது உண்மையிலே தெரியாது.
0: சரி,
1: அதுபடியால நான்
0: நன்றி. 1, 2, 3, 4, 5, 7, 8 நீங்களும் எங்களோட தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். 4, 1, 6, 5, 5, 4, 4, 0 வழியாக தேன் சித்தன்றல் தேவாயிசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை இன்று நேரடியாக பின்வரும் இடங்களில் பெற்றுக் கொள்ளலாம். மெஜஸ்டிக் சிட்டி மால், யூனிட் L4, சதன அரோமா 10, மெல்ஃபோர்ட் டிரைவ்.
2: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படினா கேளுங்க, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும். எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
0: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
0: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக் கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
6: வீட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6வது தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7வது தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, வீட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
7: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
8: மீனாட்சி மீனாட்சி.
7: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 8100 மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
11: 8074. எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 1:27 சிகரம் தொடுக்கேடு கொண்டிருக்கணும் மிஸ்டர் ஃபெமில், நீங்களும் சிகரத்தை தொடலாம். அது கலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040 வழியாக எங்களிடம் கயிர்கள் இருக்கின்றன. வலைப்போல் என்று நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம் 1-2-3-4-5-7-8. எனவே அதனை நீங்கள் தெரிவு செய்யலாம். 2 முறை நாங்கள் கேள்வியை சொல்வோம். அந்த கேள்விக்குரிய பதில் 6 பதில்கள் அடங்கிய கேள்விகளாக எல்லாமே இருக்கும். அதில் 3 நாங்கள் 3 நீங்கள். ஆனால் 3 நாங்கள் முதல்ல சொல்லி நீங்கள் முதல்ல, அதுக்கு பிறகு 3 நீங்கள் சொல்கிற அந்த விளையாட்டுலாம் இல்லை. நாங்கள் ஒன்று மாறி மாறி மாறி மாறி நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று சொல்வேன், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, இப்படி மாறி மாறி நாங்கள் 6 பதில்களையும் தெரிந்த பின்னர் சரியான பதிலை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களை சிகரத்தில் ஏற்றி அந்த சிகரம் தொட்ட பாடலை தருவோம். எனவே இணைந்து கொள்ளலாம். 4-1-5-5-4-4-4-0 வழியாக சொல்லிக்கொண்டு தமிழர் விழா பற்றிய மேலதிகமான தகவல்களை அங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.
1: மார்க்கம் ரோட் பாஸ்மோ ரெவென்யூ மெக்டிகல் சந்திப்புக்கு இடையில் தான் நடைபெறுகின்றது தமிழர் நாள். இன்று இறுதி நாளாக இருக்கின்றது. நேற்று நடைபெற்ற நிகழ்வுகள் வந்து மிக சிறப்பாக மக்கள் அமோக வரவேற்புடன் நடைபெற்றிருந்தது. அதே உற்சாகத்தோடு இன்றைக்கு கூட மக்கள் வந்து வர தொடங்கிவிட்டார்கள். பல்வேறு கடைகள், உணவு சாவடிகள் திறக்கப்பட்டு மக்கள் தங்களோட பொழுதுபோக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிதான் சொல்லணும். அதே நேரத்துல இன்றைக்கு மாலையில் நடைபெறவிருக்கும் இசை நிகழ்ச்சிக்கான ஆயத்த பணிகள் கூட மேடையில் மிக விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கலைஞர்கள் மேடைக்கு வந்து தங்களோட நிகழ்ச்சிக்கான தயாரிப்புகளை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. நேற்றைய நிகழ்வை நீங்க தவற விட்டிருந்தா பரவாயில்ல, இன்றைக்கு தான் இறுதி நாளாக இருக்க போகின்றது. நீங்க குடும்பத்தோட வந்து உணவு, ஷாப்பிங், கலை நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சின்னு எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வந்து அனுபவிக்க கூடியதாக இருக்கும். வெயிலுக்கு இதமான இளநீர், ஐஸ்கிரீம், ஜூஸ்னு பல வகையான உணவுகளை வந்து நீங்க சுவைக்க கூடியதாக இருக்கும். நீங்க நேரடியாக வரலாம். மாக்கம் ரோட்டில் பாஸ்மோ ரெவென்யூ மெக்னிக்கல் சந்திப்புக்கு இடையில் நடைபெறுகின்றது தமிழர் நாள். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: ஆமாம், நேற்றைய நாள் வந்து ஏராளமான மக்கள் திரளோடு வெற்றிகரமாக இடம்பெற்றிருந்தது. இன்றைக்கு 2வது நிறைவு நாளாக தொடர இருக்கின்றது. நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே வந்து வணிக சாவடிகளும் வந்து இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. ஏராளமான சேவைகள் தொடர்பாக கூட நீங்கள் இங்கே வரும்போது அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக வந்து சட்ட சேவைகள் தொடர்பாக, அதே போன்று சிறுவர்களுக்கான இந்த கல்வி நிறுவனங்கள் தொடர்பாக அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கின்றது. அதையும் தாண்டி அனுமதி இலவசம், வளமை போன்ற ஏராளமாக வணிக அதாவது சாவடிகள் எல்லாம் இருக்கின்றன. உங்களுக்கு சிறந்த விலைகள்ல வந்து பொருட்களை தருவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே அஃபோர்டபிள் பிரைஸ்ல வந்து நீங்கள் ஏராளமான டீல்ஸோடு இந்த ஆடைகளாகட்டும், ஆபரணங்களாகட்டும், அவற்றையெல்லாம் பெற்றுக்கிடலாம். விதவிதமான உணவுகள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன, ட்ரிங்க்ஸ் இருக்கின்றது, இப்படி ஏராளமான விடயங்கள் இங்கே குவிந்திருக்கின்றன. சிற்றுண்டிகள் என்று சொல்லி அனைத்தையும் வந்து நீங்கள் இந்த வார இறுதியை சிறந்த காலநிலை கூட அவை ஒரு சந்தோஷமாக குடும்பத்தோடும் ஒரு பிரதான வீதியிலே ஸ்காப்ரோலே மாசம் ரோடிலே மேக்னிக்கலுக்கும் ஹாஸ்மோருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர் நாள். ஆகவே நீங்களும் குடும்பத்தோடு கலந்து கொள்ளலாம் தமிழர் நாள். இது வந்து மாசம் ரோடில் ஹாஸ்மோருக்கும் மேக்னிக்கலுக்கும் இடையில்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மோசமடைந்துள்ள காட்டுத்தீ பரவலை அடுத்து மாகாணம் தழுவிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. 12,000 மேலானவர்களுக்கு காட்டுத்தீ அபாயம் உள்ள பகுதிகளில் இருந்து வெளியேறும் உத்தரவு நேற்றிரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 22,000 மேலானவர்கள் வெளியேறும் உத்தரவை எதிர்கொண்டுள்ளனர். இந்திய மத்திய பாஜக அரசு செயற்படுத்த முயற்சிக்கும் தொகுதி மறுவரையறையை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட முன்னர் திமுக முற்றாக எதிர்த்து வந்த நிலையில் அரசியலில் நிரந்தர எதிரிகள் இல்லை எனவும் நல்ல விடயங்களை ஆதரிக்க உள்ளதாகவும் திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பில் நேற்று முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை திமுக புறக்கணித்த சூழலில் அதற்கான காரணம் தற்போது வெளியில் வருவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இலங்கையில் தமிழ் பேசும் 6 அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள பேரவையில் இணையுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹக்கீம் அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பை அனுப்பி வைக்குமாறும் அதனை பரிசீலிப்பதாகவும் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. for all your real estate needs, call Swapna at 416-888-9492.
6: எல்லா லிசனர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லார்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லார்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லார்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க் யூ.
5: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift மற்றும் summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
3: All My Blinds, சகலவிதமான blinds மற்றும் draperies ஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-04. சம் கண்டிஷன் அப்ளை.
5: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

0: ஒரு மணி 46 நிமிடம் சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் ஃபெமில், நீங்கள் உங்களோடு இணைந்து சிகரத்தை தொடலாம். 4165544400 வழியாக என்று சொல்லிக்கொண்டு ஆயிஷா செல்க் தருகின்ற தகவல்களை நாங்கள் மீண்டும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: ஆயிஷா செல்க் தங்களுடைய 4th year அனிவர்சரியை முன்னிட்டு வழங்குகின்ற மெகா சேல் இப்பொழுது இங்கே மிகவும் கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 15,000 சதுர அடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான காட்சி அறையாக ஆயிஷா செல்க் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. July 31 ஆரம்பிக்கப்பட்டு இந்த மெகா சேலில் அனைத்து ஆடைகளையும் நீங்கள் 30-40% ஆஃபில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மெகா சேல் September 7 வரை உங்களுக்காக நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ஆயிஷா செல்க் நிறுவனத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆயிஷா செல்க்ஸில் ஏராளமான புத்தம் புதிய நவநாகரிக ஆடைகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து பிரத்யேகமாக ஆயிஷா செல்க்ஸுக்கென்றே தெரிவிக்கப்பட்ட ஆடைகளை நீங்கள் ஆயிஷா செல்க்ஸில் பெற்றுக் கொள்ளலாம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அனைத்து ஆடைகளையும் நீங்கள் 30-40% ஆஃபில் ஆயிஷா செல்க்ஸில் பெற்றுக் கொள்ளலாம்.
2: $200 மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்ட் காத்திருக்கின்றது. $1,000 மேல் கொள்வனவு செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு முதலாம் பரிசாக $1,000 பொறுமதியான சாரி, இரண்டாம் பரிசாக $500 பொறுமதியான சாரி, மூன்றாம் பரிசாக $250 பொறுமதியான சாரி வழங்கப்பட இருக்கின்றது. ரைஸ் குக்கர் $30, ரொட்டி மேக்கர் $55, கோகனட் ஸ்கிரேப்பர் $85, இடியப்ப மிஷின் $85, கேரம்போர்ட் சிறிய அளவிலானதை $40, பெரிய அளவிலானதை நீங்கள் $50 பெற்றுக் கொள்ளலாம். மில்க் பாய்லர் $12, அப்பர் சட்டி பெரிய அளவிலானது $20 பெற்றுக் கொள்ளலாம். ஹாட்போர்ட் பெரியது $20. ப்ரெஷர் குக்கரினை 3 லிட்டர், 5 லிட்டர், 7 லிட்டர், 11 லிட்டர்ஸுக்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 3 லிட்டர் தங்கிய ப்ரெஷர் குக்கர் $40 பெற்றுக் கொள்ள முடியும். August 16 வரை ஆயிஷா செல்க்ஸுக்கு முன் பெரிய ஒரு டென்ட் ஒன்று அமைக்கப்பட்டு அங்கே மிக மிக குறைந்த விலையில் ஆடைகள் விற்பனையாக ஏராளமான ஆடைகளை நீங்கள் 10 சேலில் மிக மிக குறைந்த விலையில் ஆயிஷா செல்க்ஸில் பெற்றுக் கொள்ளலாம்.
3: பிரீத்தி மிக்ஸி ஏகோ பிளஸ் $150, ஸ்டீல் $190, ஸ்மித் $190, விடியம் 3 பீசஸ் $140, 5 பீசஸ் $275, பிரீமியர் 5 பீசஸ் $190க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 2 லிட்டர் பிரீமியம் வெட் கிரைண்டர் எண்ணெய் $275க்கு, மீடிய பொருள் பிராசில் ஆனது $25, சில்வரில் ஆனது $25க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஜூஸ் மேக்கர் எண்ணெய் $20க்கு பெற்றுக் கொள்ளலாம்.
1: இன்று இரவு 10 மணி வரை ஆயிஷா செல்க்ஸ் நிறுவனத்தினர் தங்களுடைய சேவையை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். 4th year அனிவர்சரி சேல் இங்க மிக மிக கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்களும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அனைத்து ஆடைகளும் 30-40% ஆஃப் ஆயிஷா செல்க்ஸ் இப்பொழுது விற்பனையாக கொண்டிருக்கின்றன. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் ஆயிஷா செல்க்ஸ் 416-298-6116.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8th ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் இரண்டு நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்

தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்

தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்கள்

0: 4:10 வெள்ளி விழா திரைப்படத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த படத்துடைய கதாநாயகன் ஜெமினி கணேசன் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு செலிபிரிட்டி, நல்ல ஒரு டென்னிஸ் பிளேயர், ஸ்மார்ட்டாக இருப்பார், நிறைய ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்கு அவருக்கு. அவருடைய மனைவி தான் வந்து ஜெயந்தி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்பவும் கட்டுக்கோப்பாக வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருப்பாங்க, வெளியெல்லாம் ரொம்ப போக மாட்டாங்க. நான் உண்டு, என் கணவர் உண்டு, என்னுடைய மாமியார் உண்டு அப்படின்ட்டு மாமியார் மருமகள் இப்படிலாம் இருப்பாங்களான்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும். அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க.
1: அப்படி இருக்காங்க?
0: ஆமா இருக்கிறாங்க,
1: அப்படி இருக்காங்க, இருக்காங்க,
0: நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, நிறைய உதாரணம் வந்து தெரிஞ்சிருக்கு நம்ம சஞ்சயனுக்கு, அது அப்புறம் கேட்டுட்டு வருவோம். சரி, இந்த கதைக்கு வந்தோம்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு நடுவில் தான் இந்த மாதிரி அமைதியான ஒரு ஓடம் போல போயிட்டு இருக்கிற குடும்பத்துக்கு நடுவில் தான் எங்க வாணிஸ்ரீ வருவாங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நம்ம ஜெமினி கணேசனுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஆனால் அவங்க மீட் பண்ணுற வரைக்கும் தெரியாது. அவங்க வந்து ஒரு கேம் பார்க்க போவாங்க, அவங்க கேமை பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி அவங்கள வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படின்னா, அவங்க வீட்டுக்குமே வந்து வருவாங்க, வீட்டுக்கு சகஜமாக வருவாங்க போவாங்க. இவங்க வந்து ரொம்ப வெகுளியாக பழகுவாங்க நம்ம வாணிஸ்ரீ. அது ஜெயந்தியும் வந்து ஓரளவுக்கு எடுத்துப்பாங்க. சரி, இருந்தாலும் நம்ம ஒருத்த வயசு, இருந்தாலும் நம்ம அவர் வந்து திருமணமானவர், நம்முடைய கணவர், ஒரு வேற ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ சகஜமாக பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு குடும்பத்தில் அவங்கள தவிர மற்ற எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு தப்பு அப்படின்ட்டு அவங்க மாமியார் உட்பட வந்து, நீ பண்ணதெல்லாம் தப்புமா, இது மாதிரிலாம் வரக்கூடாது, நீ வந்து திருமணமான ஒருத்தர், இவர்கிட்டலாம் இவ்வளோ நெருக்கமாக பழகக்கூடாது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும் அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்து இல்லை, நாங்கள் வந்து வெறும் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களை அறியாமலே வந்து, இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, இவர் மேலே இருக்கிறது ஒரு காதல் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்ட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கும் அவங்க வீட்டில், அதில் வந்து அவங்களுடைய மனைவி ஜெயந்தி வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறமா மாமியார் வந்து அவங்களுக்கு முன்னாடி வாணிஸ்ரீ பிடிக்காமல் இருந்து இப்போ வந்து, இல்லை பரவாயில்ல, என்னுடைய மருமகளே வந்து நான் இறந்த பிறகு இவங்க தான் வந்து எனக்கு என்னுடைய கணவனுடைய இரண்டாவது மனைவி வரணும்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறமா ஒரு மத பிரச்சனை காரணமாக, ஏன்னா இவங்க வந்து கிறிஸ்டினாக இருப்பாங்க வாணிஸ்ரீ, அவங்க வந்து ஒரு இந்து குடும்பம், நான் இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு என்னுடைய கிறிஸ்டியானிட்டி விட்டுட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணணும், அதனால் வந்து இதுக்கு வந்து எனக்கு ஒப்பலை, நான் வந்து வேறு எங்கேயோ போயிடறேன்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வெளியூருக்கு வெளிநாட்டு இங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வளர்ந்து கொஞ்சம் அவங்களுடைய குழந்தைகள்லாம் பெரியனான பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சேர்ந்து இவங்க எல்லாம் மறுபடியும் ஜெமினி கணேசனுடைய சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கே பாலச்சந்தர் அவர்களுடைய கதைகளில் பெரும்பான்மையாக நாயகிகளை வச்சு தான் அவருடைய கதை இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு படமுமே வந்து 72 இந்த படம் வெளிவந்தாலும் இந்த படம் முழு பெரும்பார்வை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் இருக்கும். ஃப்ளாஷ்பேக்கில் 40s நடக்கிற மாதிரி, குறிப்பாக இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி. ஸோ 40s இருந்த ஒரு மனநிலை எப்படி இருக்கும், அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு முற்போக்கான ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கதைக்களத்தை நல்லா அமைச்சிருப்பார். இந்த படத்தில் கூடயே வந்து தேங்காய் ஸ்ரீனிவாசன், அப்புறம் மனோரமா, அவங்களுடைய நகைச்சுவையுமே ரொம்ப மேலங்கி இருக்கும். ஸோ இந்த படத்தில் இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி குமார் வந்து நிறைய அறியப்படாத ஒரு இசையமைப்பாளர். இருந்தாலும் கே பாலச்சந்தர் அவர்களுடைய ஒரு ஆஸ்தான இசையமைப்பாளர்னு சொல்லலாம். நீர்க்குமிழி படத்தில் தான் அவருடைய அவரை வந்து மியூசிக் டைரக்டராக அறிமுகப்படுத்தினார். அதற்கப்புறமா அவர் நிறைய படங்களில், மேஜர் சந்திரகாந்த் இந்த படம் உட்பட நிறைய படங்கள், எதிர்நீச்சல் உட்பட நிறைய படங்களில் அவருடைய வந்து இசையமைப்பாளராக இருந்திருக்காரு. நிறைய ஹிட் பாடல்களுமே கொடுத்துருக்காரு. ஆனால் பல பாடல்கள், அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து, ஓ இதுவா, எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பார், எப்படி வந்து நம்ம இளையராஜா டைமில் மற்ற இசையமைப்பாளர் அடிவாங்களோ அதே மாதிரி வி குமார் அவருடைய இசையுமே வந்து எம்எஸ்வி அவர்களுடைய அந்த ஒரு டாமினேஷனில் அடிபட்டு போச்சு. இப்போ நம்ம கேட்டுட்டு இருந்த பாட்டு எல்லாமே வி குமார் அவருடைய இசைமையில் அந்த பாடல்கள் தான். இந்த பாடலை எழுதியவர் வந்து வி வாலி அவர்கள். ஸோ இந்த படத்துல இன்னொரு பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் இது ரசிகர் மன்றம்.

முழங்கும் ஓசையெல்லாம் அவை வாழ்த்துக்களே. மரவரை கோலம் கொண்டிருக்கும் இந்த பிள்ளை எல்லாம் அவள் செல்வங்களே. மாப்பிள்ளை மருமகள் வீட்டுக்கு வந்ததை ஓடும் மேகங்கள் சொல்ல

0: நாட்டுக்கொரு பண்பலை குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
1: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
0: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
1: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business.ca.
3: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
9: மீனாட்சி மீனாட்சி.
8: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் அந்த ரெட்ரோ படத்தில் இருந்த பாட்டு கேட்டோம். அவருடைய அடுத்த படம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ரெட்ரோ ப்ரமோஷன்லேயே சொல்லியிருந்தாரு, நான் அடுத்த படமாக வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒன்று பண்ண போகிறேன், சும்மா சின்ன சின்ன நாயர்கள்லாம் வச்சு அப்படின்ட்டு. அந்த படத்துக்கு உண்டான டீசருமே வந்து சமீபத்தில் வெளிவந்தது. படம் பேர் பார்த்தீங்கன்னா டோரத்தி. ஆனால் வித்தியாசமாக இருக்குன்னா ஒரு இங்கிலீஷ் நேம் அது. கதாநாயகி வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் போல இருக்குது, யாருன்னா கீர்த்தி சுரேஷ். அப்புறம் இரண்டு பேர், இரண்டு நாயகர்கள், ஒருத்தர் வந்து சனந்த், இன்னொருத்தர் வந்து நம்ம ரிஷிகாந்த் அப்படின்னு ரெண்டு பேர். எல்லாமே 90s நடக்கிற ஒரு கதை மாதிரி. அவர் வந்து 90s இந்த ரெட்ரோ அதுனா வந்து அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி 70s 80s வந்து பிடிச்சி தெளிவார். செப்டம்பர்ல அது அவருக்கு தெரியுமான்னு கேட்காதீங்க. ரிஷிகாந்த் கிடையாது, ரிஷிகாந்த். இவர்
1: ரிஷிகாந்த்,
0: ஆமா, அவர் சின்ன சின்ன ரோல்ல வந்திருக்காரு நிறைய திரைப்படங்கள்ல. இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ரோல் இங்க பெரிய ரோல் இருக்காரு, கேட்டுட்டு இருந்து சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். அந்த படம் வந்து செப்டம்பர் மாசம் வரப்போகுது. ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஃபெஸ்டிவலுக்காகவே எடுக்கப்பட்ட திரைப்படம், இந்த சர்வதேச திரைப்பட விழா இருக்குல்ல அதுக்காகவே வந்து எடுக்கப்பட்ட திரைப்படம். முதல்ல எங்க லான்ச் ஆகுது அப்படின்னா, இங்க தான் நம்ம கிங் ஸ்ட்ரீட்ல டிஃப் லைட் பாக்ஸ்ல, இன்னும் லேட் ஆகஸ்ட்ல வந்து இந்த டொரண்டோ நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் வந்து முதல்ல வேர்ல்ட் ப்ரீமியர் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா, இலங்கை மற்ற நாடுகள் எல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அவருடைய ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, இளையராஜா அவருடைய இசை, நீங்கள் சொல்லியிருந்தீங்க அனிருத் அவருடைய ஓஎஸ்டி வந்து இந்த படத்தை கேட்டு பாருங்க டிசிக்கு அப்படின்ட்டு. இந்த படத்துலையுமே வந்து அவர் பின்னணி இசை மட்டும் தனியாக வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாட்டு இருக்குமான்னு தெரியல, அட்லீஸ்ட் பின்னணி இசைக்காக வந்து தனியாக ஒரு தொகுப்பு வந்து வரப்போகுது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து
1: படங்களில் பாட்டில் தானே. அப்போ அதால் இந்த பின்னணி இசையை மட்டும் ஒரு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக அல்லது சின்ன சின்ன தீமாக என்ன செய்கிறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி இப்போ வார படங்கள் எல்லாத்துக்குமே தீம் தான் வெளியில் வருது. ஆனால் அது நல்லா ஏண்டா நல்லா இருக்கும், ஏண்டா அந்த ஒரு அனுபவம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்க, வித்தியாசமாக இருக்கும். என்ன ஒரு ஆள் பாடமாட்டுறது, மற்றபடி பார்த்தீங்கன்னா சில சில வேர்டுகள் வேறும் அது அந்த ஒரு விதமான ஸ்லாங் யூஸ் பண்ணப்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்.
0: ஆமாம், அதாவது மியூசிக் தனியாக நீங்கள் கேட்கறதுக்கு தான் அங்கே வெளியே ஆள் இருக்காங்க. ஐசாய் அப்பையங்கா இருக்காரு, பால் டப்பா இருக்காரு, நம்ம மசால் கோளார் இருக்காரு, அவங்களாம் தனியாக படத்தை விட்டு வெளியே பாட்டு போகிறாங்க. அந்த பாட்டு கேட்போம், படத்தில் வந்து படத்தை மட்டும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கு இந்த ஜென்சி கிட்ஸுக்கு. 4:26
1: அவர் ப்ரோமோட் பண்றாரு
0: இல்லங்க,
1: எங்க ப்ரோமோட் பண்றீங்க?
0: ஜென்சி கிட்ஸ் தானங்க சொன்னோம். இல்லங்க,
1: நம்ம டிஃப்
0: சொல்றீங்களா? இல்ல, டிஃப்ல வந்து ஒரு தமிழ் படம் வேர்ல்ட் பிரீமியர் ஆகுது, எல்லாம் ஆசைப்படுவாங்க நிறைய பேர். ஆமா, பெருமையா பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போய் பாப்பாங்க நிறைய பேர்.
1: இல்ல, சரி,
0: அந்த நிறைய பேர் யார் யாரு கேட்டீங்கன்னா லிஸ்ட் பெருசா இருக்குதுங்க.
1: மீண்டும் நாங்கள் தமிழர் விழா பற்றிய தகவலை அங்கிருந்து அறிந்து கொள்ளலாம்.
2: தமிழர் நாள் 2வது நாள் நிகழ்வுகளுக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதான மேடையிலே இப்பொழுது நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு இசைக்குழுவில் பல பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பதையும் ஏராளமான மக்கள் வருகை தருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. 2வது நாள் இன்றைய நாளை தொடர்ந்து இன்று இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே மாக்கம் ரீதியில் குறிப்பாக மெக்னிகளுக்கு பார்த்து இடையில் தமிழர் நாள் 2வது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் இங்கே இருக்கின்றன. மக்கள் வருகை தந்து நாலாபுரம் இங்கே உள்ளே வருவதை காணக்கூடிய இருக்கிறது. இதை தாண்டி இங்கே வேற்றின மக்கள் கூட வந்து தமது உணவுகளை உணவதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே தமிழர் நாள் 2வது நாள் நிகழ்வுகள் இன்றும் ஒரு நல்ல ஒரு காலநிலை பொழுதிலே இந்த நிகழ்ச்சிகளுக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. விசேடமாக இன்று மாலை வெங்கடபொடிகள் வாகீசரின் பாடல்கள் கூட இருக்கின்றன, அதை கூட கண்டுகளிக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழர் நாள் 2வது நாள் நிகழ்வுகள் இங்கே அரங்கத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை ஏராளம் மக்கள் கதையில் அமர்ந்திருந்து பார்ப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே நேரடியாக வந்து இந்த கோடை காலத்தில் இந்த மாதத்திலே நீங்கள் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அப்படின்னு சொன்னா மூச்சு முழுக்க இலவசமாக வந்து கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அதுபோல குறிப்பாக மெக்னிக்கலுக்கும் நேசருக்கும் இடையிலே வாகன தரிப்படுத்துகிற இடங்கள் இருக்கின்றும் ஏற்பாடுகள் அறிய தந்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சிகளுக்கு 2வது நாள் நிகழ்ச்சியாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே இந்த கோடை காலத்தில் உங்களுடைய குடும்பங்களோடு வந்து இலவசமாக நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் தமிழர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த மொழியில் நினைவுபடுத்திக் கொண்டோம். ஏராளம் வர்த்தக சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, இதன் தாண்டி உணவு சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சுறுசுறுப்பான விற்பனை இந்த பொழுது இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நேரடியாக வந்து இந்த நாளிலும் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், பாகிஸ்தான் வெங்கடபொடியில் பாகிஸ்தானுடைய நிகழ்ச்சிகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளலாம். தமிழர் நாள் 2வது நாள் நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: 4:28 இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் சஞ்சய். அதுலயும் குறிப்பா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு செலிபிரிட்டி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம நாட்டாம சரத்குமார். அவர் வந்து தன்னுடைய ஃபேன்ஸ், உலகங்களும் இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா அவர் சின்ன ஒரு மெத்தட்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பாஸ்போர்ட் மாதிரி ஒன்று கொடுக்கணும் போல. பாஸ்போர்ட் என்ன அப்படின்னா, நாட்டாமை குடும்பம் அப்படின்னு நீங்க டாட்டூ அந்த டெம்பரரி லெட்டர்லாம் கிடையாது, நீங்க பர்மனண்டா வந்து உங்க கூட கடைசி வரைக்கும் கூடயே வர்ற மாதிரி டாட்டு கொட்டியிருந்தீங்க அப்படின்னா அவரை போய் காமிச்சிங்கன்னா டேரெக்டா உள்ள விட்டுருவாங்க. அவர் வீட்டில் போய் நீங்க பாக்கலாம். நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சு யோசனை எல்லாம் வருது பாத்தீங்களா அவருக்கு, அந்த மாதிரி பெரிய பெரிய யோசனை எல்லாம் அந்த டைம்ல போய் என்ன பண்ணாரு நீங்க கூட பாத்து மகிழாம இருக்குது.
1: மனதையும் புண்படுத்தாதன்னு நான் நம்புறேன். ஆரம்பத்தில் அந்த நியூஸை நான் பார்த்த உடனே எனக்கு உடனே 23 புலிகேசியா ஞாபகம் வந்தது.
0: என்ன வந்துச்சு
1: சொல்லுவார், அவரோட உருவம், தலைவர உருவம், உருவம் அப்படி அந்த ஒரு வரைகிற ஒரு கட்டத்துல இது எப்படி பண்ணா இது தோன்றியது அப்படின்னு கழிப்பறையில் இருக்கும்போது
0: தோன்றியது.
1: எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. யாரா நீங்க
0: உங்க ஞாபகமா சேஃபா இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவர் நாட்டாமை குடும்பம் கேக்குறாரு, இதுவே ராதிகா என்ன வந்து பாக்கனா சித்தி குடும்பம் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை வந்து.
1: இன்னொரு மாயாண்டியார் குடும்பம் உண்டு, அது வேற
0: மாயாண்டி குடும்பத்தார் வேறையா, நீங்க அது வேற சொல்றீங்க. நீங்க இல்ல இதெல்லாம் வேணா நாட்டாமை பார்க்க தேவை, நாட்டாமை டீச்சர் தான் பார்க்கணும், நாங்க நாட்டாமை டீச்சர் குடும்பம் அப்படின்னு அது ஒரு தனி ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்குது.
1: சேம் ஃபண்ட் ஒரே மாதிரி, அது கொஞ்சம் கூட பிசுற கூட அந்த மாதிரி.
0: சரி சுரா குடும்பம் ஒன்று போட்டால் அங்கேயும் உள்ள விடுவாங்களா அப்படின்னு சுரா ஃபேன்ஸ் எல்லாம் வர கேட்கறாங்க. வேணா பெரிய லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குது, நீங்க அதை வாசிங்க. 4:30.
1: IRCC அல்லது CBSA விடமிருந்து முக்கியமான இமிக்ரேஷன் லெட்டர் கிடைத்திருக்கின்றதா? PRRA அல்லது ரெஃப்யூஜி ரிலேட்டட் கேஸ் தொடர்பாக உதவி தேவையா? உங்கள் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து இன்று கனடா பைலட் ப்ரோக்ராம் குழுவுடன் பேசுங்கள். PRRA ரெஃப்யூஜி ரிலேட்டட் மேட்டர்ஸ், ப்ரீவியஸ் ரெஃப்யூசல் கேசஸ் மற்றும் பல இமிக்ரேஷன் அப்ளிகேஷன்ஸ் தொடர்பாக அசிஸ்டன்ட் வழங்குகின்றார்கள். தமிழ் ரோட் ஃபெஸ்ட் சந்திக்க போத் 9. மீண்டும் சொல்கிறோம், கனடா பைலட் ப்ரோக்ராம் போத் 9.
3: Weekend East FM 102.7. It's cool.
4: East FM Tamil Seidigal.

0: அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நிபந்தனைகளுக்கு கனடா அடிபணியக்கூடாதென எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பொலிவியே வலியுறுத்தியுள்ளார். முதுகெலும்பு உள்ள அரசாங்கமே கனேடிய மக்களுக்கு தேவை என தெரிவித்துள்ள அவர், ஏற்கனவே பல வீட்டுக் கொடுப்புகளை கனடா செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் அடங்கலான பொது அமைப்புகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்படுவதை கட்டாயமாக்கும் தனி தீர்மானம் நாளை முதலமைச்சர் விஜயால் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்படுகிறது. ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து பின்தள்ளப்படுகின்றமை தொடர்ந்து சர்ச்சையாக நீடித்து வருகின்றது. தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரிலான பல்கலைக்கழகத்திலேயே அது மூன்றாவதாக பாடப்பட்டமை அண்மையில் எதிர்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையை மனிதாபிமான அடிப்படையில் அணுகுமாறு இலங்கை அரசாங்கத்திடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய வெளியுறவுச் செயலர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு கலந்துரையாடல்களில் மீனவர் விவகாரங்கள் முக்கிய இடத்தை பிடித்ததாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: தி ஒன் அண்ட் ஓன்லி வீக்கெண்ட் வாண்டர், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ரேடியோ
3: ஸ்டேஷன். காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் கானம், இது காட்சினிலே வரும் கீதம்.

0: இது காட்சியிலே வரும் கீதம்.
1: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana Ahmed Tamzi 437-860-7002
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: என்ன சரியா சிரம
7: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு தமிழில் உரையாட 416-704-8074
8: Ideal Dreams Entertainment and Maja Varangam Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். விஐபி டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு டிக்கெட் மாஸ்டர் .ca விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
9: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: பாட்டு பழசு செய்தி புதுசு.
11: ஹலோ டாக்டர், அந்த பாட்டு சடனா 12 மணிக்கு ராத்திரி போன் வந்தது. இது மாதிரி சார் உங்களை உடனே கூப்பிடறாங்க. நான் க்ரோம்பிட்ல இருப்பேன் அப்போ. அந்த காலத்துல டக்கிளம்பி வர முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லையா. அட் தட் டைம் எங்க யூ ஒன்ட் ஹாவ் எனி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஐ டென்ட் ஈவன் ஹாவ் அ கார் தென். சோ அப்போ வந்து ஞாபகம் இருக்கு, அப்ப நாதன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் காரும் ஆட்டோ எடுத்துட்டு வந்து ஏன்னா 12 மணிக்கு என்ன கூட்டிட்டு போனாரு ஸ்டூடியோ. ஆல் தி வே ஃப்ரம் தேர் டு கோடம்பாக்கம் ஸ்டூடியோ வந்து மறுபடியும் ராத்திரியில பாடின பாட்டு, அது எதுனா லவ் லவ் லவ் லவ் லவ் லவ் Love, love. Some kaadal innum something, something empty. அந்த மாதிரி கொஞ்சம் வந்து அந்த மாதிரி அப்போவே அந்த ராப் ஸ்டைல்ல ஏதோ பண்ணியிருந்தாரு. So I sang those portions there. But that love, love, love, love, all styles-ல அந்த love, love பாடினேன் அவருக்கு அந்த நடுவில். So it's like that. Sudden-ஆ அவருக்கு தோணும் இந்த வாய்ஸ் இந்த இடத்துல வேணும், whatever time or night, call them. சாருக்கு 12 மணிக்கு ரெக்கார்டிங்னா 6 மணிக்கு கூப்பிட்டு உட்காந்து வச்சு. ரொம்ப பயம், ஏன்னா அவர் கோவத்தை தாங்க.

0: பாட்டு பழசு செய்தி புதுசு
1: இல்ல. இந்த போஷனை பாடுறதுக்கு இந்த அம்மாவை அந்த சாமத்துல வர வச்சிருக்காரு ரயார் அம்மா
2: அனுப்பம்மா.
1: எவ்வளவு அநியாயங்களை செய்யிருக்காரு அந்த காலத்துல.
2: ஒவ்வொரு இன்ச்சா பார்த்து பார்த்து
1: செதுக்கல. இப்ப அப்படி இல்லையே, அம்மளை பாடிட்டு நீங்க பொம்பளை வாய்ஸா மாத்தலாம். அப்ப அதை இப்ப செய்திருக்கலாம்.
2: வாய்ஸ் எல்லாமே பாட வைக்கிறாங்க நீங்க வேற
1: வேற. ஆனா அதான் ஜோஜன் அவ சொல்லக்குல சமம் 12 மணிக்கு அங்க இருந்து அந்த காலத்துல தன்னோட கார் கூட இல்லைன்னு சொல்லி அனுப்பமா சொல்றாங்க.
2: குரோம்பேட்டையில இருந்து கோடம்பாக்கம் போறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமா இருந்திருக்கு.
1: பின்வரும்
2: இடங்களில் பெற்றுக்கொள்ளலாம். மெஜஸ்டிக் சிட்டி மால், யூனிட் L4.
1: தமிழர் விழா பற்றிய மேலதிகமான தகவல்களை அங்கிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றோம்.
3: தமிழர் நாள் 2வது நாட்டுகள் இங்கே பிரதான அரங்கத்திலே நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு மக்கள் வருகை தந்து நிகழ்ச்சியை கண்டுகொண்டு கொண்டிருப்பது நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. நேற்றைய நாளை தொடர்ந்து இன்றும் 2வது நாளாக இந்த நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறிப்பாக மாக்கன் ரோட்டில் மெக்னிக்கலுக்கும் பேஸ்வர்க்கும் இடையிலே தமிழர் நாள் 2வது நாள் நிகழ்வுகள் இன்றைய நாளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று மாலை எங்கட கொடிகள் வாகிசன் வழங்குகின்ற பாடல்கள் கூட இடம்பெற காத்திருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளலாம். ஏராளமான மக்கள் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. இங்கே ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்கும் கூட சுறுசுறுப்பான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சகல விதமான உணவுகளை நீங்கள் கொள்ளுநர் செய்யக்கூடிய வகையில் இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இங்கே பிரதான மேடையில் பல பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தென்னிசை கலைஞர்கள் கூட இங்கே தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கலைஞர் கூட இங்கே பாடல்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். பல பாடல்களை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் இந்த ஒரு இதமான ஒரு மாலை பொழுதில நீங்கள் உங்களுக்கு நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர் நாள் என்பதை சொல்லலாம். ஆகவே இன்று 2வது நாளாக இந்த நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பெரியவர்கள் சிறுவர்கள் அனைவரும் இங்கே நிகழ்ச்சிகள் வந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளித்துக் கொண்டிருப்பதையும் காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே 2வது நாள் நிகழ்வாக தமிழர் நாள் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பெறுகின்ற பொழுது நீங்கள் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முன்னிலைப்படுத்திக்கின்றோம் இங்கே அதாவது ஏராளமான உணவு சாவடிகள், வர்த்தக சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறுவருக்கான விளையாட்டு தடங்கள் இருக்கின்றன. இவ்வாறு சகல விதமாகவும் நீங்கள் இன்றைய கொண்டாடி பகல தமிழர் நாள் 2வது நாள் நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் இந்த வழியில் நிலைப்படுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.
1: 4:50 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கனடா மட்டுமல்ல வேறு நாடுகளுக்கும் விசா அப்ளை செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்களா? கனடா பைலட் ப்ரோக்ராம் மூலம் கனடா இமிகிரேஷன் சர்வீசஸ் மட்டுமல்லாமல் அதர் கண்ட்ரி விசா அப்ளிகேஷன்ஸ் தொடர்பாகவும் உதவி பெறலாம். அத்துடன் விசிட்டர் விசா, சூப்பர் விசா, விசிட்டர் எக்ஸ்டென்ஷன், ஒர்க் பர்மிட் எக்ஸ்டென்ஷன், PGWP, SOWP மற்றும் ப்ரீவியஸ் ரிஃப்யூசல் ரிவ்யூ சர்வீசஸும் உள்ளன. இன்று தமிழ் ரோட் ஃபெஸ்டில் சந்தியுங்கள். கனடா பைலட் ப்ரோக்ராம், பூத் நம்பர் 9.
2: 4:50. இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 2 படத்துக்கு பேக் டு பேக்கில் சேம் டைமில் வந்து ட்ரெய்லர் ட்ராப் பண்ணாங்க. ஒன்று வந்து மகுடம், இன்னொன்று விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். நான் எதேச்சையாக மாற்றி ஒன்று பார்த்து டக்குன்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டைம் மேட்ச் ஆகுது. ஆனால் டபுள் த வியூஸ் யாருக்கு போயிருக்கு அப்படின்னா மகுடத்துக்கு தான். அதுக்கு பாதி வியூஸ் தான் வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸுக்கு போச்சு. ஸோ அந்த அளவுக்கு விஷால் வெறியர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருக்கும் வந்து ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு.
1: ஆனால் வியூஸை மட்டும் வச்சு நீங்கள் தீர்மானிக்கல. அதான் இல்லை, 2 ட்ரெய்லர் நானும் தான் பார்த்தேன். மகுடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க் ஆண்டனி
2: எனக்கு எம்ஜிஆர் படம், மதகஜராஜா, 15 வருஷம் கழிச்சு வந்தது. அதுல வந்து யார் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அஞ்சலி. 15 வருஷமா விடாம பிடிச்சு வச்சு இந்த படத்துலயும் வந்து ஒரு இதாக வாய்ப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னா ஒரு
1: சென்டிமெண்ட்.
2: ஓ அப்படி, ஓகே. ஒருவேளை இந்த சென்டிமெண்ட் யோசிச்சு பாத்துருக்கணும். இந்த படமும் 15 வருஷம் வெயிட் பண்ணி வருமா அவங்களை போட்டா அப்படின்னு யோசிச்சிருந்தா நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சாங்க, பாதையில விட்டு போயிட்டாங்க, ஒட்டி வெட்டிக்கோ
4: சொல்றாங்க.
2: மகுடத்துக்கு நல்லா பேர் வச்சிருக்காருங்க, நல்லா வந்து தலைக்கு மேல வைக்கிற மாதிரி. நீங்க அதுக்குள்ள போயிட்டு சொல்றீங்க, படம் வந்த பிறகு சொல்லுவோம், இப்ப வேண்டாம். என்ன சொல்றீங்க?
4: இல்ல குரு, ஒரு ஞாபகம் வந்து.
2: உங்களுக்கு வர ஞாபகம் எல்லாம் வந்து விவகாரமா தான் இருக்கு, சொல்லுங்க என்ன ஞாபகம்.
4: நம்மளுக்கு அந்த மலையாளம் எல்லாம் பெருசா தெரியாது, ஆங்காங்கே அப்படி இப்படி தெரியும். அப்ப ஒரு
2: தெரியாத லாங்குவேஜ்
4: வாங்க போயிட்டு ஒரு டீ குடிக்கணும். அப்ப அவங்களுக்கு என்னடா இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு மலையாளம் மட்டும் தான் தெரியும். ஆனா தமிழ் அவங்களுக்கு தெரியும் பார்த்தா தமிழும் பெருசா அப்படி இல்ல. அப்ப வந்த நண்பர் சொன்னார், இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார்.
2: அவர் என்ன உம்ம தருமோவா
4: மதுரம் குறைச்சி ஒரு சாய் தரும். உங்களுடைய விருப்பாடலை கேட்கலாம். ஜாஸ்மிதா மற்றும் நிபாஜினி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார்கள் என்று சந்தோஷமாக சொல்லிக்கொண்டு.
2: ஆமா, ஜாஸ்மிதாவை மிஸ் பண்ணவங்க எல்லாம் நாலஞ்சு வாரம் மிஸ் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். நிறைய பேர் லைன்ல இருக்கிறீங்க, பொறுங்க, வந்து பேசுவாங்க, பாட்டு கொடுப்பாங்க,
4: பாட்டும் கொடுப்பாங்க.
2: ஆமா,
4: சொல்லிக்கொண்டு மறுபடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்.
2: உங்கள் நண்பன் ராஜேஷ்,
4: உங்கள் நண்பன் சஞ்சயன். வணக்கம்,
2: நன்றி, வணக்கம்.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் இரண்டு நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
0: பாட்டுக்கு
2: நாரதன்,
0: வீணைக்கு
2: வாணி,
0: அழகுக்கு
2: முருகன்,
0: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
0: வில்லுக்கு
2: வினோத்குமார்.
0: எனது வினோத்குமாரா?
2: ஆம், வில்ஸ். அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மற்றும் ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189, 6477665189.
3: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6ஆம் திகதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.

0: நேரம் சரியாக 5:03. நன்றி சஞ்சீன், நன்றி ராஜேஷ். நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் ஜஸ்மிதா.
1: மாலை வணக்கம் நிபாஜினி, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். அதுவும் ஒரு லாங் பிரேக்குக்கு பிறகு திருப்பி குட்டிஸோட எல்லாம் இணைந்து கொண்டு அவர்களுக்கு பிடித்த பாடல்களை வழங்க போற முன்னோட இன்னுமே
0: இன்னும் சந்தோஷமா இருக்கு. நீங்க லாங் பிரேக்கு பிறகு வரதுனால உங்களுக்காக ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம். எப்படி அந்த வரவேற்பு எப்படி இருந்துச்சு?
1: நல்லா இருந்தது.
0: நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததுலயே ஒரு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு சொல்ற மாதிரி பேசுறீங்க ஜஸ்மிதா.
1: அப்படி இல்ல, அப்படி
0: சரி. என்ன இருந்தாலும் நாங்க இன்றைக்கும் வளமை போலவே நீங்க சொன்ன மாதிரி குட்டிஸுக்கு பிடித்த பாடல் எல்லாம் உங்களுக்காக வழங்க

0: ஐயா இருக்கு ஜஸ்மிதா. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 28 degrees Celsius ஆகும், உணர்நிலை 32 இருக்கின்றது.
1: எஸ் ஸோ குட்டீஸ், அதாவது இன்னும் 3 weeks இருக்குது இந்த சம்மர் பிரேக் முடியறதுக்கு. லைட்டா கவலையா இருந்தாலும் இன்னும் 3 weeks இருக்குது என்று அந்த சந்தோஷத்தை கொண்டாடலாம் இல்லையா?
0: நிச்சயமா, அந்த 3 weeksே நாங்க எக்ஸ்ட்ராவா என்ஜாய் பண்ண போறோம். அப்படித்தான் எல்லாரும் பிளான் பண்ணிருப்பீங்க. எனவே நாங்களும் குட்டீஸுக்கான பிடிச்ச பாட்டு எல்லாம் தரப்போறோம். எனவே தொடர்ந்து மனிதர்கள் 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் உடாக

0: நாங்கள் எந்த நேரம் வேண்டாலும் கொஞ்சம் உற்சாகமான பாடல்கள் கேட்டு வேண்டாலும் பொங்கல் சாப்பிடலாம்.
1: பொங்கல் வந்து அது ஸ்வீட்டான விஷயம், குட்டீஸுக்கெல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அதனால தான் நாங்கள் அதை பற்றியே ஒரு பாடலையும் போட்டிருக்கிறோம். ஏன் நீங்கள் எல்லாரும் போய் இன்றைக்கு பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க,
0: சாப்பிடுங்க. ஸ்வீட்டானாக்கள் ஸ்வீட்டாக சாப்பிட்டா இன்னுமே ஸ்வீட்டாக
1: ஆகலாம்.
0: சரி, இந்த நேரத்தில் எவ்ரிஸ் ஃபர்னிச்சர் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான ஃபர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவற விடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. ஏடி ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.
1: உங்கள் அபிமான அல்பியன் வுட் சைட், சென்ட்ரல் பார்க்வே, கப்ரைஸ், அப்லோ மற்றும் யார்க் சினிமாஸில் தளபதி விஜய் நடிப்பில், எச் வினோத் இயக்கத்தில், அனிருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வுட் சைட், சென்ட்ரல் பார்க்வே, கப்ரைஸ், அப்லோ மற்றும் யார்க் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். 5:10 நாங்கள் இந்த பொழுதில் தமிழர் நாள் பற்றிய விவரங்களை கேட்டறிந்து கொள்ளப் போகிறோம்.
2: தமிழர் நாள் இரண்டாவது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று நாளை தொடர்ந்து இரண்டாவது நாளாக நம்முடைய ஏராளமான மக்கள் வருகிறதே இந்த நிகழ்ச்சிகளை கண்டு கலைப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. நாலாபுரம் உள்ளே மக்கள் வந்து இப்பொழுது பிரதான பகுதியிலே பல பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சூப்பர் சிங்கர் புகழ் அடு உட்பட ஏராளமான கலைஞர்கள் பாடல்களை வழங்குவதை மக்கள் ஆர்வத்தோடு நிகழ்ச்சியை கண்டு கலைப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இங்கே பின்புறமாக ஏராளமான உணவு சாவடிகள், வர்த்தக சாவடிகள் கூட ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட தமிழர் நாள் இரண்டாவது நாள் இங்கே ஒரு சந்தோஷமாக நடைபெறிக்கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே நீங்கள் நேரடியாக வந்து நிகழ்ச்சியில் கண்டு கலைக்கலாம். இன்று மாலை வாகிசன் வழங்குகின்ற எங்கிறபடியில் வாகிசன் வழங்குகின்ற பல பாடல்கள் கூட காத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் நேரடியாக வந்து நிகழ்ச்சியை கண்டு கலைக்கப்படும் என்பதை நாங்கள் மீண்டும் நடைபெறுத்துகின்றோம். தமிழர் நாள் இரண்டாவது நாள் நிகழ்வுகள் மிக மகிழ்ச்சியோடு இங்கே இந்த இடத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாகன் ரோட்டில் மெக்கானிக்கலுக்கும் ஹாஸ்பருக்கும் இடையில் அமைந்திருக்கிறது. ஆகவே இரண்டாவது நாள் நிகழ்வு இங்கே முதியோர்கள் சிறுவர்கள் சொல்லி அனைவருமே இங்கே வந்து நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு கண்டு கலிப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் வருகின்ற பொழுது நிகழ்ச்சியை கண்டு கலிக்கலாம். இந்த இரண்டாவது நாளாக இந்த நிகழ்ச்சி இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மீண்டும் நினைப்படுத்துகின்றோம். மீண்டும் என்று சொல்லுகிறோம், அதாவது வாகிசனின் எங்கடபடியில் வாகிசன் நிகழ்ச்சிகள் கூட இடம்பெற காத்திருக்கிறது. அதேபோல இப்பொழுது மேடையிலே, பிரதான மேடையிலே கலைஞர்கள் பல பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பதையும் காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே நீங்களும் வருகின்ற பொழுது இந்த இதமான ஒரு காலநிலை பொழுதிலே நீங்கள் நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கக்கூடிய வகையிலே இரண்டாவது நாளாக தமிழர் நாள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நினைப்படுத்திக் கொண்டு மூன்று பாடல்களை தகவலோடு சந்திக்கின்றோம்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மற்ற சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6472935899.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
7: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
8: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரவ் குமார், 647-982-6476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 647-982-6476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
9: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 McNichol Avenue, Midlandon, McNichol.
10: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
9: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
10: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
11: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

0: நேரம் 5:26 ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
1: குட்டிஸுக்கு பிடிச்ச பாடலை நாங்களும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் 7 வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரோடு நீங்களும் இணைந்திருக்க முடியும்.
0: அழையுங்கள் 416-554-4040. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் ஆனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோத் கோயின், தங்க சங்கிலி அல்லது கை சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலி கொடி ஓர்டர்களுக்கு செய்கூலி செய்தாரும் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்போது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் ஸ்டியோஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
1: தமிழ் ஃபர்ஸ்ட் நண்பர்களே, கனடா விசா பற்றி க்வெஸ்சன்ஸ் இருக்கிறதா? விசிட்டர் விசா, சூப்பர் விசா, PGWP, SOWP, ஒர்க் பர்மிட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அல்லது ப்ரீவியஸ் ரிஃப்யூசல் இருக்கிறதா? அப்படியானால் நேராக வாருங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் பூத் நம்பர் 9. ரிஃப்யூசல் கேசஸில் ப்ரீவியஸ் ஃபைல் ரெக்கார்டை ரிவ்யூ செய்து ரிஃப்யூசல் கன்சர்ன்ஸை அட்ரஸ் செய்ய உதவுகிறார்கள். PRRA, ரெஃப்யூஜி ரிலேட்டட் மேட்டர்ஸ் மற்றும் அதர் கண்ட்ரி விசாஸ் தொடர்பாகவும் பேசலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கனடா பைலட் ப்ரோக்ராம் பூத் 9.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
2: East FM Tamil Seidhigal.
3: பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மோசமடைந்துள்ள காட்டுத்தீ பரவலை அடுத்து மாகாணம் தழுவிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. 12,000 மேலானவர்களுக்கு காட்டுத்தீ அபாயம் உள்ள பகுதிகளிலிருந்து வெளியேறும் உத்தரவு நேற்றிரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 22,000 மேலானவர்கள் வெளியேறும் உத்தரவை எதிர்கொண்டுள்ளனர்.
4: இந்திய மத்திய பாஜக அரசு செயற்படுத்த முயற்சிக்கும் தொகுதி மறுவரையறையை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட முன்னர் திமுக முற்றாக எதிர்த்து வந்த நிலையில் அரசியலில் நிரந்தர எதிரிகள் இல்லை எனவும் நல்ல விடயங்களை ஆதரிக்கவுள்ளதாகவும் திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பில் நேற்று முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை திமுக புறக்கணித்த சூழலில் அதற்கான காரணம் தற்போது வெளியில் வருவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது.
3: இலங்கையில் தமிழ் பேசும் 6 அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள பேரவையில் இணையுமாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பை அனுப்பி வைக்குமாறும் அதனை பரிசீலிப்பதாகவும் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம் 6478334998
2: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-88-9-2710, கவுர் 647-233-6129.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
5: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
6: Ajax மிட்சுபிஷியின் பிகஸ்ட் சம்மர் சேல் ஆஃப் தி இயர். 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமது தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 ட்ரேட் இன் போனஸ் பெறுங்கள். 437-860-7002. பிளக் இன் ஹைபிரிட் மாடல் சரங்களாக செலக்டட் RVR மற்றும் அவுட்லாண்டர்களை 0% பைனான்சில் பெறுவதோடு 10 இயர் பவர் ட்ரெயின் வாரண்டியுடன் நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன் 437-860-7002.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
7: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto. Exclusive radio partner East FM 102.7.
0: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: 5:48 மிஸ்டெஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொள்ளலாம். 7 மணி வரைக்கும் நாங்களும் உங்களுக்கு நல்ல சாங்ஸ்
0: பிடிச்ச பாட்டெல்லாம் தரத்துக்கு ரெடியா இருக்கும்.
1: எஸ் சோ அந்த தகவலோடு இப்பொழுது நாங்கள் தமிழர் நாளிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.
2: 2வது நாளாக தமிழர் நாளுக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் இப்பொழுது இங்கே கூடியிருக்கிறார்கள். ஒரு இனிதான மாலை பொழுதிலே நீங்கள் பல பாடுகளை பிரதான பகுதியிலே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சூப்பர் சிங்கர் அனு உட்பட பல கலைஞர்கள் பாடுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கண்டுகளித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. இங்கே பின்புறமாக ஏராளமான உணவு சாவடிகள், வர்த்தக சாவடி அமைக்கப்பட்டிருக்கின்றன. பெரியவர்கள் சிறியவர்கள் சொல்லி அனைவருமே இங்கே வந்து இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே இந்த கோடை காலத்தில் குதூகலமாக இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்க 2வது நாளாக தமிழர் நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களும் வந்து கண்டுகளிக்க முடியும். இன்று மாலை வாகிசன் எங்கட கொடியில் வாகிசன் வழங்குகின்ற பல பாடல்களும் காத்திருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதை தாண்டி ஏராளமான மக்கள் இங்கே கூடியிருப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. இந்த இதுதான் ஒரு மாலை பொழுதிலே தமிழர் நாள் 2வது நாள் நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அனைவரும் எம்மவரின் தாண்டி மேற்கின மக்கள் கூட இங்கே வருகை தந்து எங்களுடைய பண்பாடுகள் எங்களுடைய உணவுகளை இங்கே ருசிப்பதை நேரடியாக காணக்கூடியா இருக்கிறது. ஆகவே நேற்றைய நாளை தொடர்ந்து இன்றும் 2வது நாளாக தமிழர் நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டோம். இங்கே பிரதான மோடி நாங்கள் மீண்டும் சொன்னது போலவே முன்னாலே ஏராளமான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். இப்பொழுது பிரதான மோடியிலே பல பாடல்கள் அனு அதாவது சுபசிங்க அனு உட்பட பல பாடல்கள் வழங்கிக் கொண்டிருப்பதையும் மகிழ்ச்சியோடு மக்கள் கண்டுகளித்துக் கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே தமிழர் நாள் 2வது நாள் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாக்கன் ரோட்டிலே பாஸ் மோருக்கும் மெக்னிக்கலுக்கும் இடையில் இந்த நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். பாகிஸ்தான் அதாவது எங்கட பொடியில் பாகிஸ்தான் நிகழ்ச்சி கூட இடம்பெற்றிருப்பதையும் சொல்லிக்கொண்டு அடுத்த தகவலோடு சந்திக்கிறோம்.

0: நேரம் 5:54 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
1: உங்கள் குடும்பத்தினருக்காக கனடா விசா செய்ய வேண்டுமா? பேரண்ட்ஸுக்கு சூப்பர் விசா, ஃபேமிலி விசிட்டுக்கு விசிட்டர் விசா, ஸ்பவுஸுக்கு SWOP அல்லது கனடாவில் உங்கள் ஸ்டேட்டஸ் எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டுமா? எல்லாவற்றிற்கும் இன்று கனடா பைலட் ப்ரோக்ராம் பூத் நம்பர் 9 வந்து பேசுங்கள். ப்ரீவியஸ் ரிஃப்யூசல் இருந்தாலும் ரிஃப்யூசல் ரீசன்ஸை ரிவ்யூ செய்து அடுத்த அப்ளிகேஷனை சரியாக ப்ரிப்பேர் செய்ய உதவுகிறார்கள். தமிழ் ரோட் ஃபர்ஸ்டில் மறக்காதீர்கள், பூத் நம்பர் 9.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
3: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
5: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
6: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
7: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
8: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-3589.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
9: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
9: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
9: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
9: 416-461-6401.
2: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். 6:03 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் அழைத்துக் கொண்டிருக்கின்றது.
1: எஸ் சார், நாங்களும் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரின் அடுத்த மணித்தியாலத்துக்குள் நுழைந்து விட்டோம். சோ இன்னும் ஒரு மணித்தியாலம் இருக்கின்றது. 7 வரைக்கும் நாங்களும் 16 வயதுக்குட்பட்டவர்கள் குட்டீஸுக்காக நல்ல அதிரடியான பாடல்கள்
0: உணரப்பட்டுக்கொண்டிருக்கிறது. வாகன எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. சரி, இதெல்லாம் சொல்லிக்கொண்டு நாங்கள் மீண்டும் சொல்கிறோம். 7 வரைக்கும் குட்டீஸுக்கான நேரம், 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கான பிடித்த பாடலை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியருடாக நீங்களும் கேட்கலாம்.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

0: ஆணியே புடுங்க வாணா. ஓகே
1: ஜஸ்மிதா, எதுவும் கருத்து சொல்ல போறீங்களா?
2: ஐயோ வேடா,
1: நீங்க தான் நிறைய ரிடல்ஸ் எடுத்துட்டு வருவீங்க, கருத்து எல்லாம் எடுத்துட்டு வருவீங்க.
2: எடுத்துட்டு வந்தாலும் இப்படி ஒரு பாட்டு போட்டா சொல்ல கொஞ்சம்
1: ஆணியே புடுங்க
2: பயமா இருக்கு லைட்டா.
1: சரி பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க முடிகிற நேரத்துல ஒரு கருத்து கட்டாயம் சொல்லணும் ஜஸ்மிதா. சரி, நாங்க இந்த பொழுதுல என்ன செய்ய போறோம்னா,
2: இப்பொழுது நாங்கள் தமிழர் நாளில் இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.
3: இரண்டாவது நாளாக தமிழர் நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளம் ஏராளமாக்கள் இங்கே கூடியிருப்பதை நாங்கள் நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. நாங்கள் சொன்னது போலவே இந்த தமிழர் நாள் நேற்றைய நாளை தொடர்ந்து ஏராளமான மக்கள் இங்கே அரங்கத்தை இந்த வீதியை நிரப்பி இருக்கிறார்கள். இது குறிப்பாக மாக்கம் வீதியிலே வெக்டிகளுக்கும் பாஸ்வர்க்கும் இடையில இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பல பாடல்களை வழங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது நகைச்சுவை மேடை நகைச்சுவை சுந்தர்பி வந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து வெங்கட பொடிகளுடைய பாடல் கூட காத்திருக்கிறது. வாகிசம் குழுவினர் கூட பல பாடல்களை வழங்க காத்திருக்க என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளலாம். அதேபோல பின்புறமாக இங்கே மற்ற பாஸ்வர்க் பக்கமாக இங்கே ஏராளமான உணவு சாவடிகள் வர்த்தக சாவடிகள் அமைக்கப்பட்டு அதிலும் மக்கள் மிக சுறுசுறுப்பாக தங்களுடைய உணவுகள்

வாங்குவதை பொருட்களை வாங்குவதை காணக்கூடிய இருக்கிறது. இதேபோல எம்பவர்களின் தாண்டி வேற்றின மக்கள் இங்கே வருகை தந்து உற்சாகத்தோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் நேரடியாக காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே தமிழர் நாள் இரண்டாவது நாளாக இந்த நாள் இங்கே ஏராளமான மக்கள் கூடியிருப்பதை நாங்கள் நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்களும் இந்த ஒரு இனிதான மாலை பொழுதில் நல்ல ஒரு காலநிலை பொழுதிலே நீங்களும் குடும்பங்களோடு வந்து கண்டுகளிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இங்கே முதியவர்கள், சிறுவர்கள், எளியவர்கள் என்று சொல்லி அனைவருமே கூடியிருந்து நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து இருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே மீண்டும் நினைப்படுத்துகிறோம், இன்று எங்கடபொடியில் வாகிசன் பழங்கண்ட பல பாடல் கூட காத்திருக்கிறது. ஆகவே நீங்களும் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம். இந்த கோடை காலத்தில் இரண்டாவது நாளாக தமிழர் நாள் நேற்றைய நாளை தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரடியாக வருகின்ற பொழுது அத்தனை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு மீண்டும் நினைப்படுத்துகிறோம். இது மாக்கன் ரோட்டிலே மெக்னிக்கலுக்கும் பிளாஸ்மருக்கும் இடையிலே இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளம் மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்லிக்கொண்டு அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: வித்தியாசத்தை உணருங்கள்.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599. இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: ஒலித்தது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படம், அதாவது திரைப்பட பாடல். அதாவது இந்த மாதிரி பாடல்கள் கேட்டா அந்த படத்தின் ஞாபகம்
1: யாருக்கு சந்தோஷம் இல்லையோ, ஜஸ்மிதாக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தோஷம். அப்படியா?
0: அது சொல்லவே தேவையில்லை. எஸ்கே ஃபேன், சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு இப்ப அந்த சிவகார்த்திகேயன் பழைய படங்கள்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்க.
1: அந்த அப்படியே ஒரு எல்லா பல்லும் தெரியுது ஜஸ்மிதா, சிரிச்சு சிரிச்சு
0: 32 பல்லும் வெளியில வரும்,
1: எல்லாம் வெளியே தெரியுது. என்ன இருந்தாலும் சந்தோஷமா இந்த பாடல் கேட்டு இன்னுமே இன்னும் நல்ல நல்ல பாடலாம் வரப்போகுது. அப்ப என்ன செய்யணும்,
0: என்ன செய்யணும்? குட்டீஸ் வந்து எங்களோட இணைந்து கொள்ளணும். அதாவது அவர் தான் குட்டீஸ் எல்லாரையும் பிடிச்சிட்டாருண்டு
1: எல்லாம் சொல்றாங்க. சரி, எனவே 7 மணி வரைக்கும் குட்டீஸுக்கான இந்த நிகழ்ச்சி இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா இமிகிரேஷன் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுகிறதா? விசிட்டர் விசா, சூப்பர் விசா, விசா எக்ஸ்டென்ஷன், ஒர்க் பர்மிட் எக்ஸ்டென்ஷன், PGWP, SOWP, PRRA மற்றும் ப்ரீவியஸ் ரிஃப்யூசல் கேசஸ் எல்லாவற்றிற்கும் கனடா பைலட் ப்ரோக்ராமை அணுகுங்கள். ப்ரீவியஸ் ரிஃப்யூசல் இருந்தால் அவைலபிள் ஃபைல் ரெக்கார்டை ரிவ்யூ செய்து ரிஃப்யூசல் கன்சர்ன்ஸை அட்ரஸ் செய்யும் வகையில் அப்ளிகேஷன் தயாரிக்க உதவுகிறார்கள். கனடா மட்டுமல்ல, அதர் கண்ட்ரி விசாஸும் செய்து தருகிறார்கள். இன்று தமிழ் ரோட் ஃபெஸ்டில் கனடா பைலட் ப்ரோக்ராம் பூத் நம்பர் 9.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் நிபந்தனைகளுக்கு கனடா அடிபணியக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் பியே பாலிவே வலியுறுத்தியுள்ளார். முதுகெலும்புள்ள அரசாங்கமே கனடிய மக்களுக்கு தேவை என தெரிவித்துள்ள அவர், ஏற்கனவே பல விட்டுக் கொடுப்புகளை கனடா செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் அடங்கலான பொது அமைப்புகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்படுவதை கட்டாயமாக்கும் தனி தீர்மானம் நாளை முதலமைச்சர் விஜயால் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்படுகிறது. ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து பின்தள்ளப்படுகின்றமை தொடர்ந்து சர்ச்சையாக நீடித்து வருகின்றது. தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயரிலான பல்கலைக்கழகத்திலேயே அது மூன்றாவதாக பாடப்பட்டமை அண்மையில் எதிர்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தது.
0: இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையை மனிதாபிமான அடிப்படையில் அணுகுமாறு இலங்கை அரசாங்கத்திடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய வெளியுறவு செயலர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு கலந்துரையாடல்களில் மீனவர் விவகாரங்கள் முக்கிய இடத்தை பிடித்ததாகவும் அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம்
4: எஃப்எம் 102.7
3: ஈஸ்ட் எஃப்எம் .ca

0: திசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca. உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
2: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080 4 1 6 4 4 6 4 0 8 0.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை. அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372634 4162899 9993.
4: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto.
5: மீனாட்சி மீனாட்சி
4: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
6: Weekend East FM 102.7. It's cool.

0: நேரம் 6:43. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
1: தமிழ் ஃபர்ஸ்டுக்கு வந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்று கனடா பைலட் புரோகிராமை நேரில் சந்திக்க வாருங்கள். பூத் நம்பர் 9. கனடா விசிட்டர் விசா, சூப்பர் விசா, விசிட்டர் எக்ஸ்டென்ஷன், ஒர்க் பெர்மிட் எக்ஸ்டென்ஷன், PGWP, SOWP போன்ற அப்ளிகேஷன்ஸ் தொடர்பாக சேவைகள் வழங்கப்படுகின்றன. ஏற்கனவே விசா ரிஃப்யூசல் கிடைத்திருக்கிறதா? உங்கள் ப்ரீவியஸ் ஃபைலின் டிஸ்க்ளோஷர் ரெக்கார்ட்ஸை பெற்று ரிஃப்யூசல் ரீசன்ஸ் மற்றும் ஆபீசர் கன்சர்ன்ஸை அனலைஸ் செய்து அந்த குறைபாடுகளை அட்ரஸ் செய்யும் வகையில் புதிய அப்ளிகேஷன் தயாரிக்க உதவுகின்றார்கள். மேலும் PRRA, ரெஃப்யூஜி ரிலேட்டட் கேசஸ், IRCC அல்லது CBSA லெட்டர்ஸ் தொடர்பாகவும் பேசலாம். கனடா மட்டுமல்ல, அதர் கண்ட்ரி விசா அப்ளிகேஷன்ஸும் செய்து தருகின்றார்கள். உங்கள் இமிகிரேஷன் குவெஸ்டன்ஸுக்கு இன்று நேரில் பதில் பெற கனடா பைலட் ப்ரோக்ராம் பூத் நம்பர் 9.
0: அந்த தகவலோடு இப்பொழுது நாங்கள் தமிழர் நாளிலிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
2: தமிழர் நாளுக்கு நாங்கள் நேரடியாக அணிந்திருக்கிறோம். 2வது நாள் இங்கே மக்கள் அலைமோதும் காட்சிகளை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. நேற்று நாளை தொடர்ந்து மன்றம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதான அரங்கத்தில் நாங்கள் சொன்னது போலவே நம்ம இங்கடப்படியில் வாகிசன்வர்களுடைய இசை பாடல்கள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. இந்த வீதி, அதாவது மாக்கம் வீதியிலே, குறிப்பாக மெக்னிக்கலுக்கும் பாஸ்மருக்கும் இடையிலே 2வது நாளாக தமிழர் நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான ரசிகர்கள் இங்கே கூடியிருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. இதில் பார்க்கின்ற பொழுது மிக இளைய சமுதாயத்தினர் மற்றும் சிறுவர்கள், முதியோர்கள் என அனைவருமே கூடியிருந்து இந்த நிகழ்ச்சிகளை கண்டு கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு மாலை பொழுதிலே, இதமான காலநிலையிலே இந்த மக்கள் நிகழ்ச்சிகளை கண்டு கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நாளில் வருகின்ற பொழுது பல பாடல்களை எங்கட மொழியில் இங்கே வழங்க காத்திருக்கிறார்கள். இப்பொழுது 2 பாடல்கள் அவர்களுடைய வழங்கியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து ஏராளமான மக்கள் அனைவருமே கூடி நின்று மிக ஆர்வத்தோடும் இங்கே வாகிசனின் நிகழ்ச்சிகளை கண்டு அளிப்பதையும் காணக்கூடிய இருக்கிறது. அதுபோலே பாஸ்போர் பக்கமாக ஏராளமான வர்த்தக சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி உணவு சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் சுறுசுறுப்பான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கு உணவுகளையும் தாண்டி வேற்றின மக்கள் கூட இங்கே வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகளை கண்டு அளிப்பதையும் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்க வருகின்ற பொழுது தமிழர் நாள் 2வது நாள் நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த கோடை காலத்தை குதூகலமாக உங்கள் குடும்பத்தோடு கொண்டாட உங்களுக்கான நேரம் கூட காத்திருக்கு. இன்னும் பல பாடல்களை வழங்க வாகிச குழுவினர் காத்திருக்கிறார்கள். நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் கண்டுகளிக்க முடியும். இது மாகம் வீதியிலே, மெக்னிக்கலுக்கும் பாஸ்மருக்கும் இடையிலே தமிழர் நாள் 2வது நாள் நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக ஏராளமான மக்களோடு இந்த நிகழ்வை போய் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அரங்கத்தில் எங்கட பொடியில் வாகிசனுடைய பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மக்கள் மிக ஆர்வத்தோடும் நிகழ்வுகளை கண்டு கலைப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே நீங்கள் நாளில் பெறுகின்ற பொழுது உங்களுக்கான பல பாடல்களை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு தமிழர் நாளில் காத்திருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம்.

0: 6:50 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இதுவரை நேரமும் நீங்களும் இந்த குட்டீஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்ப எங்களோட இஸ்டெஃப்எம்மின் கருத்து கண்ணா இதம் ஒரு கருத்தோட வந்திருக்காங்க. அது நீங்க தான் சொல்லிருங்க உங்களோட கருத்தை.
1: சரி, அதாவது நீங்க கருத்து கேட்டுட்டீங்க, அப்ப சொல்லாம போனா தப்பா இருக்கும் இல்லையா?
0: அது சரி.
1: சோ இந்திய கருத்து என்னவென்றால், அதாவது முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை, பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை. எனவே முயற்சியுடன் முன்னேறி வாழ்வை ஜெயிப்போம். இதுதான் இன்றைய கருத்து.
0: அழகான கருத்து ஜஸ்மிதா எடுத்து வந்திருந்தீங்க. நன்றி ஜஸ்மிதா அந்த கருத்துக்கு என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் டியூன் தமிழ் நிகழ்ச்சியோடு நிரோஷ் இணைந்திருப்பார் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஜஸ்மிதா சிவருபன்,
0: நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 தேதி வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate. இத்துடன் ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிபிகேட், ஸ்மார்ட் சர்வ் மற்றும் PTC லைசன்ஸ் இவற்றுடன் சிட்டி மற்றும் ஆல்கஹோல் அப்ரூவல். இவை மட்டுமல்ல, கனேடியன் சிட்டிசன்ஷிப் அண்ட் PR பெற வழிகாட்டுதல், ஸ்ரீலங்கன் டுவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். KM Business Solutions. 6475221775. 6475221775. KM business.ca.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இல் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பற்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

நன்றி டெபாஜரி, நன்றி ஜஸ்மிதா. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய சென்னை நாள் August 9, 2026. டொரண்டோ சிட்டியில் 26 டிகிரி செல்சியஸ், ஆனால் ஃபீல் பண்ணுறது 30 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் தி சிட்டி ஆஃப் டொரண்டோ. இன்றைய சண்டே நாள் வழியால் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன், உங்களோட நிரோஷ். Tune Tamo, that's the name of the show, every Sunday, 7 p.m. to 9 p.m. Mukhyamaga naga paakradhu, interesting on the news, interesting on the facts, keep you updated with all the changes happening in Canada and the city of Toronto. This week's hot topics ay naga eduthu paathal, what we're going to be discussing on today's show. Of course, in the last few years, நீங்கள் பார்த்தால் கனடா மட்டும் இல்லை பட் வேர்ல்டு வைடாக அஃபோர்டபிலிட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் சரியான ஹையாக இருக்கிறபடியால் நிறைய பேர் இந்த டைமில் ஒரு ஹார்ட் டைம் என்று சொல்லுவாங்க. ஸ்பெஷலாக இந்த சேவிங்ஸ், நிறைய சேவிங்ஸ் இருக்காது, இருக்கிற காசோடு எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணலாம் தான் மெயினாக கெனடியன்ஸ் இந்த நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இந்த ஷோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கரண்ட்லி என்ன கெனடியன்ஸ் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அபவுட் அஃபோர்டபிலிட்டி ஹியர் இன் தி கண்ட்ரி, அதோடு சேர்த்து என்ன மாதிரி டிப்ஸ் நாங்கள் உங்களுக்காக ஷேர் பண்ணி தரலாம் ஆன் மேக்கிங் ஷோர் த யூர் சேவிங் என்ன ஃபார் தி கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் எக்கானமி சுச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இந்த ஷோவில் நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். ஒரு 10 இயர்ஸ்க்கு முதல் நீங்கள் கேட்டு பார்த்தால் இந்த சிஎன் டவர் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் பில்டிங்காக ஒரு நேரத்தில் இருந்தது. அப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கேக்க, அதுக்கு புற நிறைய டோல் பில்டிங்ஸ் வேர்ல்டு வைடாக போட்டிருக்காங்க. ஸோ இப்படி வேர்ல்டு வைடாக கட்டிக்கொண்டு இருக்கேக்க, சிஎன் டவர் அஃபிஷியலாக இந்த டாப் 10 லிஸ்ட்லேருந்து ஃபாலோ ஆஃப் பண்ணப்போதுண்டு புது நியூஸ் வந்திருக்குது. இதுக்கு ஏன் ரீசனாக இருக்குதுண்டு, வாட் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் டு காஸ் த சிஎன் டவர் டு நோ லாங்கர் பி லிஸ்டட் இன் தி டாப் 10 ஆஃப் டாலஸ்ட் பில்டிங்ஸ் இன் தி வேர்ல்ட். அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கள், கோடி ஹாவ் இன்டர்நேஷனல் பிரிட்ஜ், ஒரு புது பிரிட்ஜ் கனெக்டிங் கனடா அண்ட் யூஎஸ். இது ஒரு மல்டி பில்லியன் டாலர் பிரிட்ஜ் ரீசெண்டாக கட்டியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அ நியூ பிரிட்ஜ் தட் ஹஸ் பின் அவைலபிள் ஃபார் பர்சனல் வெஹிக்கல்ஸ் டு கிராஸ் திஸ் அஸ் வெல் அஸ் கமர்ஷியல் ட்ரக்ஸ். இது July 27 ஓப்பன் பண்ணினது. ஆனால் அஃபிஷியலாக திஸ் வீக் ஒரு புது நியூஸ் வந்திருக்குது, தட் இட் இஸ் நவ் அவைலபிள் ஃபார் பெடஸ்ட்ரியன் அண்ட் சைக்கிளிஸ்ட் டு யூஸ் டு கிராஸ் திஸ் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை நீங்கள் பார்த்தால் இது ஒரு $6.4 billion கொடுத்து கட்டி Ontario border bridge into Solalam. So this is connecting US to Canada. இது அஃபிஷியலாக இது பெடெஸ்ட்ரியன்ஸ் நீங்கள் நடந்து போகலாம், ஆல்சோ ஒரு சைக்கிள் எடுத்து போகிறாண்டால் நீங்கள் க்ராஸ் பண்ணி போகலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம், அஸ் வெல் ஆஸ் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி கோடி ஹாவ் இன்டர்நேஷனல் பிரிட்ஜ். அதை பற்றி டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக நிறைய ஹெட் சாங்ஸும் காத்திருக்குது. ஸ்டே டியூன் வித் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் .ca. அதோட எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுறாண்டால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்ல @ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், அதோட எங்களுடைய யூடியூப் பேஜ் www.youtube.com/ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபு தேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22, 5:30 Great Canadian Casino Resort, Toronto. டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரி டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
6: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் கடவுள் விடலாம். அதோட ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் போத் இந்த கூகுள் பிளே ஸ்டோர் அஸ் வெல் அஸ் தி ஆப்பிள் ஆப் ஸ்டோர். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அல்லது ஐஃபோனில் ஆப் ஸ்டோருக்கு போய் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் தி கோ. ரீசெண்டாக ஒரு புது ஒன்டேரியோ யூஎஸ் போர்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போர்டர் கன நாளாக இது ஒர்க் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கிறது. இந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் என்று சொல்லியிருக்க யூஎஸ் அண்ட் கனடா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு புது போர்டர். இந்த போர்டருக்கு பேர் கோடி ஹவ் இன்டர்நேஷ்னல் பிரிட்ஜ் என்று போட்டிருக்காங்க. இது ஒரு மல்டி பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6.4 பில்லியன் டாலர்ஸ் இதில் ஸ்பெண்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஸ்பெஷலாக இந்த கோடி ஹவ் இன்டர்நேஷ்னல் பிரிட்ஜ் இது ஏன் ஒரு ஸ்பெஷலான பிரிட்ஜாக இருக்கிறபடியால் இது ஒரு நியூ பிரிட்ஜ் அஸ் வெல் கனெக்டிங் அ நியூ ஏரியா பிட்வீன் கனடா அண்ட் யூஎஸ் ஃபார் பீப்புள் டு டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் தி கண்ட்ரீஸ். இது அஃபிஷியலாக July 27th ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னல் பிரிட்ஜ் ஓப்பன் ஃபார் கார்ஸ், பர்சனல் கார்ஸ் அண்ட் கமர்ஷியல் ட்ரக்ஸ். அதுக்கப்புறம் இது திஸ் வீக்கில் இருந்து மல்டி யூஸ் பாத்வேயும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் என்றால் நீங்கள் பெடெஸ்ட்ரியனாக அல்லது ஒரு சைக்கிள் எடுத்துக்கொண்டு நீங்கள் யூஎஸ்க்கு க்ராஸ் பண்ண விரும்பினால் நீங்கள் இந்த பாத்வே எடுத்துக்கொண்டு க்ராஸ் பண்ணலாம். இது கனெக்டட் லோக்கல் சைக்கிளிங் அண்ட் வாக்கிங் ரூட்ஸ் இருக்குது. இது போத் விண்ட்சர் அண்ட் டிட்ராய்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரிட்ஜ் இருக்குது, கோடி ஹவ் இன்டர்நேஷ்னல் பிரிட்ஜ். அதோடு சேர்த்து நீங்கள் வேறு மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் பாவிக்க விரும்பினால் நீங்கள் பெடெஸ்ட்ரியனாக வாக் பண்ணிக்கொண்டு போகலாம், ஜோக் பண்ணி கொண்டு போகலாம், ரன் பண்ணிக்கொண்டு போகலாம், சைக்கிள் பண்ணலாம். அதோடு சேர்த்து நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் பெடல் அசிஸ்ட் பவர் அசிஸ்டட் பைசிக்கிளும் நீங்கள் பாவிக்கலாம் என்று இது இந்த நேரத்தில் சொல்லியிருக்குது. ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் இந்த விண்ட்சர் டிட்ராய்ட் பிரிட்ஜ் அத்தோரிட்டி பெரிய லைன் அப் இருக்கும் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இது நிறைய பேர் இந்த பிரிட்ஜை வாக் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ இதில் ஒரு எக்ஸ்பெக்டட் லைன் அப் இருக்கப்போது ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அண்ட் அஸ் வெல் அதுக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு லிமிட் பண்ணுவாங்க நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஏபிள் டு வாக் அக்ராஸ் திஸ் போர்டர் அட் ஒன் டைம். நாங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு ஸ்பெஷல் நியூ பிரிட்ஜ், 6.4 பில்லியன் டாலர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் திஸ் ஒன்டேரியோ போர்டர் பிரிட்ஜ், கோடி ஹவ் இன்டர்நேஷ்னல் பிரிட்ஜ். இது கனெக்டிங் விண்ட்சரும் டிட்ராய்ட்டே கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜாக இருக்குது. இது ஒரு புது பிரிட்ஜ் என்று சொல்லலாம். அண்ட் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியிருந்தது July 27th. ஆனால் திஸ் வீக்கில் இருந்து இந்த பெடெஸ்ட்ரியன் வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த பிரிட்ஜை நாங்கள் பார்த்தால் இது 2.5 கிலோமீட்டர் லெங்க்தாக இருக்குது அண்ட் 5% இன்க்ளைனும் இருக்குது. டோட்டல் டிராவல் ஆஃப் பாத் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஒன் வே என்று நாங்கள் சொல்லலாம். நீங்கள் பைக்கில் க்ராஸ் பண்ண விரும்பினால் ஒரு ஆவரேஜாக ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தேவை. நீங்கள் நடக்கிறிருந்தால் 45 மினிட்ஸ் கிட்டத்தட்ட டைம் உங்களுக்கு தேவை. ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு 46 மீட்டர்ஸ் ஆகிருக்குது அபவ் டிட்ராய்ட் ரிவர் அண்ட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான சீனிக்கான பாத்வேயாக இருக்கும். அதுக்காக நிறைய பேர் இதுக்கு லைன் அப் பண்ணி வாக் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ நீங்கள் சம்மருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி செய்ய விரும்பினால் இது ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி உங்களுக்காக காத்திருக்குது. மல்டி யூஸ் பாத் நீங்கள் வாக் பண்ண விரும்பினால் 8 AM to 8 PM திறந்திருக்கும். மற்ற இது விண்டர் சீசனுக்கு நீங்கள் பார்த்தா அதில் 4 PM க்ளோஸ் பண்ணுவாங்க என்று சொல்லியிருக்குது. ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் கிராசிங் பிரிட்ஜ், ஒரு 8 இயர்ஸ் ஆக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 8 இயர்ஸ் தாண்டின அப்புறம் அஃபிஷியலாக July 27th தான் ஓப்பன் பண்ணியிருக்குது. ஸோ நீங்கள் காரோட இதில் க்ராஸ் பண்ண விரும்பினால் அல்லாட்டி நீங்கள் வாக் பண்ணி பைசிக்கிளில் க்ராஸ் பண்ண விரும்பினால் இந்த ஆப்ஷன் உங்களுக்காக இனி திறந்திருக்குது. ஸோ திஸ் இஸ் கோடி ஹவ் இன்டர்நேஷ்னல் பிரிட்ஜ் கனெக்டிங் விண்ட்சர் அஸ் வெல் அஸ் டிட்ராய்ட். ஸோ இது ஒரு ஸ்பெஷலாக சம்மருக்காக நீங்கள் வாக் பண்ண விரும்பினால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இனி இருக்குது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தமிழ்

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மோசமடைந்துள்ள காட்டுத்தீ பரவலை அடுத்து மாகாணம் தழுவிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. 12,000 மேலானவர்களுக்கு காட்டுத்தீ அபாயம் உள்ள பகுதிகளில் இருந்து வெளியேறும் உத்தரவு நேற்றிரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 22,000 மேலானவர்கள் வெளியேறும் உத்தரவை எதிர்கொண்டுள்ளனர். இந்திய மத்திய பாஜக அரசு செயற்படுத்த முயற்சிக்கும் தொகுதி மறுவரையறையை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட முன்னர் திமுக முற்றாக எதிர்த்து வந்த நிலையில் அரசியலில் நிரந்தர எதிரிகள் இல்லை எனவும் நல்ல விடயங்களை ஆதரிக்க உள்ளதாகவும் திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பில் நேற்று முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை திமுக புறக்கணித்த சூழலில் அதற்கான காரணம் தற்போது வெளியில் வருவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இலங்கையில் தமிழ் பேசும் 6 அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள பேரவையில் இணையுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹாக்கிம் அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பை அனுப்பி வைக்குமாறும் அதனை பரிசீலிப்பதாகவும் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
1: நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
6: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4008, 416-446-4008.
0: இப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

கட்டுக்குறிப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ உடாகவும் கட்டுக்கொண்டு வரலாம். அதோடு எங்கள் சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுறாண்டால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்ல @ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். அதோடு எங்கள் யூடியூப் பேஜ் www.youtube.com/eastfm102.7. டொரோட்டோ சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு பில்டிங்னு சொல்கிறேன்டா, சிஎன் டவர். நிறைய பேர் வேர்ல்டு வைடாக ட்ராவல் பண்ணி வர்றது இந்த சிஎன் டவரை பார்க்குறதுக்கு. சிஎன் டவர்ன்ற பார்க்க இது ஒரு டோல்டேஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஐட்டம் என்று சொல்லலாம். ஃபார் மெனி மெனி இயர்ஸ் திஸ் வாஸ் கன்சிடர்ட் டு பி தி டாலஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் பில்டிங் இன் ஆல் ஆஃப் த வேர்ல்ட். இது இன்டர்நேஷ்னலாக ரெக்கனைஸ் பண்ணியிருக்கிற ஒரு லேண்ட்மார்க். நிறைய பேர் டொரோன்டோ சிட்டியை பற்றி திங்க் பண்ணிக்க கட்டாயம் நீங்கள் இந்த சிஎன் டவரை பற்றி தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. சிஎன் டவர் அஃப்கோர்ஸ் ஒரு 32 இயர் டைம் ஃப்ரேமுக்கு ஒரு பெரிய பெரிய ரேங்கிங் வச்சுருந்தாங்க. அது ரேங்கிங்னு பார்த்தால் டாலஸ் ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபார் டோட்டோ ஆஃப் 32 இயர்ஸ். இது 1975 கட்டினது. 1975 இருந்து இந்த ரேங்கிங் கிடைச்சிருக்குது. அன்டில் 2007, அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், இந்த பர்ஜ் கலீஃபா துபாயில் கட்டினாப்புற இந்த டாலஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் பில்டிங் அந்த ரெக்கார்ட் போயிருக்குது. ஸோ பர்ஜ் கலீஃபா இன் துபாய் அது கட்டினாப்புற 2007 இந்த டாலஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் சிஎன் டவர் அஃபிஷியலி லாஸ்ட் த டைட்டில். அஃப்கோர்ஸ் அந்த டைமுக்கு பிற இது கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸுக்கு பிற நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ், அப்சர்வேஷன் டவர்ஸ் வேர்ல்டு வைடாக கட்டியிருக்கிறாங்க. ஸோ சிஎன் டவர் கண்டினியூவஸாக அந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் ரேங்கிங்கில் லோவாக போய்கொண்டு இருக்குது. ஸோ டோட்டலாக 8 ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ், அப்சர்வேஷன் டவர்ஸ். இந்த கேப் பிட்வீன் பர்ஜ் கலீஃபா டூ சிஎன் டவர் ஒரு பெரிய கேப் வந்திருக்குது. மெயினாக நாங்கள் பார்த்தால் இது மிடில் ஈஸ்டர்ன் ஏரியாஸில், யூரோப்பில், இப்படி மாதிரி மெயின் இடத்துல சிட்டிஸில் இந்த ஹை டோல் பில்டிங்ஸை கட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மிரோ ஈஸ்ட். இப்போ இருக்கிற ஒரு பில்டிங் இது அஃபிஷியலாக கம்ப்ளீட் பண்ணி வர ஏக சிஎன் டவர் இந்த டாப் 10 லிஸ்ட்டில் தாண்டி போவோம். ஸோ 11 பிளேஸுக்கு வந்துடும். அது வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் 10 ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்னும் நாங்கள் டோட்டலாக பார்க்க இப்போத்துக்கு சிஎன் டவர் நம்பர் 10 இருக்குது. ஆனால் கரண்ட்லி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மிடில் ஈஸ்டில் சவுதி அரேபியாவில் ஜெடா டவர் கட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. இது ரேசிங் டுவோர்ட்ஸ் தி டைட்டில் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் வித் அ பிளான் 1 கிலோமீட்டர் ஹைட் இருக்குப்பது என்று பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 1 கிலோமீட்டர் ஹைட்டாக இருக்கிறேன்டால் இது ஆல்மோஸ்ட் டபுள் சைஸ் ஆஃப் சிஎன் டவர் என்று சொல்லலாம். ஸோ இது சவுதி அரேபியாஸ் ஜெடா டவர் கேர்லி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வரையேக்க இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்குது தட் தே வில் சிஎன் டவர் வில் பி புஷ்ட் அவுட் ஆஃப் தி டாப் 10 ஃப்ரீ ஸ்டாண்டிங் டாலஸ்ட் பில்டிங்ஸ். இந்த சவுதி அரேபியா பில்டிங்கை நாங்கள் பார்த்தால் இது அஃபிஷியலாக 2013 ஸ்டார்ட் பண்ணினது. அப்புறம் 2018 ஒரு பாஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்டாப் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் 2023 ரீஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஸோ இது கண்டினியூஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஜெடாய் டவர் என்று சொல்லுறது இது இப்போதுக்கு நாங்கள் ஒரு 430 மீட்டர்ஸ் இன்டு த ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். அண்ட் டோட்டலாக 167 ஃப்ளோர்ஸ் இப்போ தான் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி நாங்கள் it is going to be a very very tall building, almost 1 kilometer in size. And idu nagal compare panni paakkeka CN Tower ku it is going to be double the size of the CN Tower. இந்த சிஎன் டவர் நாங்கள் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஹாஃப் சென்ச்சுரி ஓல்டு என்று சொல்லலாம், ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் ஓல்டு என்று சொல்லலாம். ஸோ ப்ராப்ளி அபவ் டொரோன்டோ, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெக்கனைசபிள் பில்டிங்ஸ் அக்ராஸ் டொரோன்டோ. ஸோ அப்படி நாங்கள் பார்க்க இப்பயும் நம்பர் 1 பிளேஸில் பர்ஜ் கலீஃபா துபாயில் இருக்குது. யுனைடெட் எமிரேட்ஸ் லொக்கேஷனில் இருக்குது பர்ஜ் கலீஃபா. 829.8 மீட்டர்ஸ் டால் இந்த வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் பில்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் லிஸ்ட்டை தாண்டி வரைக்க குலாலம்பூர் மலேசியாவில் ஒரு பில்டிங் இருக்குது. இது மெக்கேடா 118, கிட்டத்தட்ட ஒரு 680.5 மீட்டர்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் டோக்கியோ ஜப்பான் நம்பர் 3 டோக்கியோ ஸ்கை ட்ரீ 634 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஷாங்காய் டவர் நம்பர் 4 இருக்குது. இது ஷாங்காய் சைனாவில் நீங்கள் காணலாம். காண்டான் டவர் ஆல்சோ இன் சைனா நம்பர் 5 பிளேஸில். நம்பர் 6 மெக்கா ராயல் கிளாக் டவர், இதுவும் சவுதி அரேபியா தான் இந்த இது இருக்குது. அப்படி நாங்கள் டோட்டலாக வந்து பார்க்க நம்பர் 10 தான் இப்போதுக்கு சிஎன் டவர் நிற்குது.
சிஎன் டவர் டோட்டலாக 553 மீட்டர்ஸ் என்று சொல்லலாம். ஆனால் அஃபிஷியலாக இந்த ஜெடாய் டவர் கம்ப்ளீட் பண்ணி வர இயக்க சிஎன் டவர் அஃபிஷியலாக 11th பிளேஸுக்கு போயிடும். ஸோ இட் வில் பி அவுட் ஆஃப் தி டாப் 10 ஆஃப் டாலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் தி வேர்ல்ட் ஃபார் தி டவர்ஸ் இன் தி வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கொடுக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: Stay tuned with East FM 102.7. We'll be right back with the super scene of the day.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி 416-455-3514.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி.